5:47 தெய்வீகராகன் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஜெய ஜெய தேவி எனும் பாடலை கேட்கலாம். சோபனா அவர்கள் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 3 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குரள் அமுதம்.

0: பண்பின் சிகரம் போல் உயர்ந்த பெரியோர் ஒருவரை கெட நினைத்தால் இந்த உலகில் நிழை பெற்றவர் போல திகழ்கிறவர்கள் கூட குடியோடு சேர்ந்து அழிந்து போவர். குறள் எண் 898 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: குன்றன்னார் குன்றமதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து.
0: பண்பின் சிகரம் போல் உயர்ந்த பெரியோர் ஒருவரை கெட நினைத்தால் இந்த உலகில் நிழை பெற்றவர் போல திகழ்கிறவர்கள் கூட குடியோடு சேர்ந்து அழிந்து போவர். குறள் எண் 898 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ளது. 2024 தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பது அத்தியாவசியம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நிலையத்தில் நேரம் 6:02. இன்றைய நாள் 19/7/2026. இந்த நாள் மட்டுமல்லாது இனி வரும் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வி உமா மகேஷ் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வாணி ஜெயராம் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி சுஷீலா குரலில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:14. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி லீலா பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: பக்தி நேரம்.
1: நேரம் காலை 6:23. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:32. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கருணை கடலே என தொடங்கும் பாடல் உன்னிமேனன் பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ஏசு பாடல்களிலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து, எஸ் அன்வர் அலி பாதுஷா மற்றும் எஸ் சரளா பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மாரியம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திற்காக இளையராஜா பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 6:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சிவக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு, இன்னும் குறைவுதான். அப்படியாப்பட்ட மனிதன் தனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை ஓர் அற்புத பரிசாக நினைத்து

0: மகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொள்ளணும். மனிதனின் ஆயுட்காலம் அவரவர் வாழ்க்கை முறையை பொறுத்து மாறுபடுது. உடற்பயிற்சி இல்லை, உடல் உழைப்பு கிடையாது. வீட்டில் இருக்கும் தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டியை கூட ரிமோட்னு சொல்லக்கூடிய கையில் இருக்கும் பொத்தானை அழுத்தி இயக்கும் நிலைக்கு வந்துட்டோம். ஏன், அதை விட தலைக்கு மேலே ஓடுற மின் விசிறிய கூட ரிமோட் கொண்டு இயக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் எப்படி நமது உடல் உறுப்புகள்லாம் ஒழுங்கா இயங்கும்? இரவுல ரொம்ப நேரம் கண் விழித்திருத்தல் இன்னொரு கெட்ட பழக்கம். காலை உணவை தவிர்த்தல் கூடாது. ஆனா இன்னைக்கு பலரும் இல்ல, சிலர் காலை உணவை தவிர்க்கிறாங்க. சிவகுமார் ஐயா, ஆரோக்கியம் இல்லாத உணவுகளின் மீது இப்போ நம்ம இளவட்டங்களுக்கு அதிக நாட்டம் ஏற்பட்டிருக்கு. நமது நாடு, நமது பகுதி, இங்கு நிலவும் தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற உணவு வகைகளைத்தான் உட்கொள்ளணும். வெளிநாட்டு மோகம் கொண்டு அந்நாட்டு உணவு வகைகள் இங்க கிடைக்குதுன்னு வாங்கி சாப்பிட்டா நமது உடலுக்குத்தான் கேடு. அப்புறம் சொத்து, பணம், காசு, துட்டுன்னு மனிதன் நடையில்ல ஓட்டமா ஓடுறத பாக்குறோம். எதற்கு இந்த ஓட்டம்? யாருக்காக சம்பாதிக்கிறோம்? அதோடவா பழைய உணவு வகைகளை சூடு பண்ணி சாப்பிடும் பழக்கம் இருக்கு, தவறில்லையா? அப்புறம் கவலைகளை கட்டி கொண்டிருத்தல். நேற்று என்ன நடந்தது, நாளை என்ன நடக்க போகிறது என்பதெல்லாம் தான் கவலை. இன்னைக்கு என்ன எப்படிங்கறத மட்டும்தான் நினைக்கணும். நமது அன்றாட வாழ்க்கையில உணவை, நமது பகுதி உணவை முதன்மைப்படுத்தணும். உணவை தரமாக்கணும். கண்டதையும் கொட்ட நமது உடல் ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. அதே போல நேரத்துக்கு உறங்கணும். சரியான தூக்கம், சரியான ஓய்வு அவசியம். இரவு நேர உறக்கம்தான் நம் உடல் தன்னைத்தானே சீராக்கி கொள்ள உதவும். தினமும் காலையில வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான நீர் குடிக்கணும். ஏதாவது ஒரு பழம் தினமும் நம் வயிற்றுக்குள்ள போகணும். ஒரு நாளைக்கு தேவையான 2.5-3 லிட்டர் தண்ணிய தவறாம குடிக்கணும். சிவகுமார் ஐயா, இளநீர்லாம் ரொம்ப நல்லது. பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள், தேங்காய், ஊற வைத்த நிலக்கடலை, வெள்ளரி பிஞ்சு, கேரட்டு, சின்ன வெங்காயம், பழங்கள், பருப்பு வகைகள்ல முடிந்ததை, கிடைப்பதை காலையில சாப்பிடணும். காலை உணவை தவிர்க்காம ஆரோக்கியமான உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள். அளவா சாப்பிடணும், வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. எறும்பை போல எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும். ஓரிடத்துல ரொம்ப நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து இருக்க கூடாது. ஒரு நாளைக்கு 3 வேளை உண்பதால் 2 வேளை தினமும் 20 நிமிடமாவது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்யணும். எப்பவும் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியா இருக்கணும். இயந்திரங்கள் மட்டுமல்லாது உயிரினங்களோடு, குறிப்பா சக மனிதர்களோடு பழகணும், பேசணும். ஆளை கொல்லும் கவலைகளை புறந்தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணியுங்கள். அப்புறம் பாருங்க, நமக்குள்ளேயே ஒரு எழுச்சி, ஒரு உத்வேகம் உண்டாகும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புதும் காலை
0: மதிய நேரத்திலும்
1: தண்ணி.

உள்ளம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. மேற்கு வடக்கு தெற்கு இணைய திசையில இருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. எல்லாருமே வந்து பயங்கரமா ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பயங்கரமா ஷோ கேட்கிறோம், நாங்களே இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், இன்னைக்கு ரெஸ்ட் மோட் தான், அப்படி கூடவே கொஞ்சம் ஃபன் மோடுக்காக எஃப்எம் ஆன் பண்ணிருக்க அனைவருக்குமே காலை வணக்கங்கள்.

எஸ் எப்பவுமே ஒரு கேள்வியோடு வருவீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ் இன்னைக்கும் ஒரு கேள்வியோடு தான் வந்திருக்கேன். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்ட நாள் எது அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. அதாவது வங்கிகள் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் பிரைவேட்டாக தான் இருந்திருக்கு, அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இந்தியாவில் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நாள், அதாவது அந்த தேதி மாதம் வருடம் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த நாள், அந்த நாள் எது அப்படின்னு தான் இன்றைக்கான கேள்வியாக கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் என்னோட போஸ்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். முதல் பாடல் ஜிவி பிரகாஷ் குமார் பாடிய பாடல், ஜெயஸ்ரீ மதிமாறனோட வரிகள்ல ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையிலே வந்துட்டு இருக்கு பராசக்தி திரைப்படத்திற்காக தான். ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுள.

ஜிவி பிரகாஷ்குமாரோட வாய்ஸில், ஜிவி பிரகாஷ்குமாரோட வரி அதாவது அவரோட இசையில் கென் கருணாஸ் பாடிய பாடல் கேட்டிருக்கோம். இது கென் கருணாஸ் பாடியிருக்காரு அப்படின்னா, சாரி, கென் கருணாஸ் வந்து லிரிக் செய்திருக்காரு, அவர் கூட ஈஸ்வர் அப்படின்றவரும் சேர்ந்து லிரிக் செய்திருக்காரு. யூத் புது திரைப்படம், இந்த படத்துல இருந்தா வந்து பாடல் கேட்டோம். அதாவது யூத் அப்படின்ற பேரு புதுசா வந்த ஒரு படத்தோட பேரு, அந்த படத்துல இருந்தா பாடல் கேட்டோம். இன்னைக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஏன் இன்னைக்கு ஸ்பெஷலாக இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கான விடை வந்து நீங்கள் இந்த கேள்விக்கான விடையை தேடும் போது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா வந்து 14 வங்கிகள், அதாவது 14 பேங்க் வந்து இந்த நாளில் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசியமயமாக்கல் அப்படின்றது என்னென்னா, தனியார் உரிமையில் இருந்த வங்கிகளை வந்து அரசு அதோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்திருக்கு. அந்த டைமில் இருந்த பிரதமர் தலைமையில் அரசு வந்து 14 முக்கிய வணிக வங்கிகளை வந்து தேசியமயமாக்கியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து லேட்டர் இன்னொரு ஆண்டு, அந்த ஆண்டில் 6 வங்கிகளை வந்து தேசியமயமாக்கியிருக்கு. ஸோ இதற்கான விடை வந்து யார் எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ் பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பதில் இது தாங்க, நலமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நல்லா இருக்கே, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றி. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீரதுரை, அவர் வந்துட்டு இது தாங்க பதில் அப்படின்னு சொல்லி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து மதுரா குளத்தூர் இளங்கோ, வணக்கம் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு. மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. நெல்லை பாரதி, அவர் வந்துட்டு சண்டே அதுமா துள்ளலான இசை பாட்டை ஒளிபரப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இது பேர் மார்னிங் மெலடிஸ் அப்படின்றதுனால கண்டிப்பா நீங்க ஷோவை தொடர்ந்து கேளுங்க. அப்படியே ஸ்லோ பீட்ல இருந்து ஃபாஸ்ட் பீட்டுக்கு போயிடலாம் நிலை பாரதி அவர்களே. அல்லிநகரம் எஸ் மகாதேவன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சம்முனி கும்மணஞ்சாவடியில இருந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சம்முனி பேசுறேங்க கும்மணஞ்சாவடியில இருந்து அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பதில் அனுப்பிட்டே தான் இருக்காங்க. மீன் டைம் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்தியாவில் வந்து வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்ட நாள் எது, முதல் முதலில் வந்து வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். இது எதற்காக நடந்தது, இந்த நாளோட இந்த நாள் இப்படி மாத்தினதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைச்சது அப்படின்றத கண்டிப்பாக இந்த பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ் நிகழ்ச்சியில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. அனிருத் வாய்ஸ்ல, விக்னேஷ் சிவனோட வரிகளில், அனிருத் மியூசிக்லயே வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதோல.

பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. நேரம் சரியா 7:19 ஆயிட்டு இருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலான டேவும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமான புரட்சியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கள் பாண்டே அவர்களுடைய பிறந்த நாளும் இன்றுதான். 1827 ஜூலை 19 உத்தரப்பிரதேசத்துல வந்து பிறந்தார் இவரு. அவரு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட 34வது படைப்பிரிவுல வந்து சிப்பாயா வந்து பணியாற்றியிருக்காரு. துப்பாக்கி, அதாவது துப்பாக்கி தோட்டாக்கள் மூலமா அதுல இருந்து ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுத்து அதற்கு எதிராக வந்து பாத்தீங்க அப்படின்னா, 1857 மார்ச் 29 மங்கள் பாண்டே வந்து வெளிப்படையா வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவரோட செயல் அதற்கு பின்னாடி வந்து இந்தியாவில 1857 முதல் சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு முக்கிய தூண்டுதலாவே இருந்திருக்கு. காட்டு தீயா பரவுது அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொறி உனக்கு கிளம்பிருக்கணும்ல, அதுதான் இதுன்ற மாதிரி தான் அவரு நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநீதிக்கு எதிராக வந்து கண்டிப்பா குரல் கொடுக்கணும், தைரியமும் நாட்டு பற்றும் வரலாற்றை மாற்றும் அப்படின்றதும், ஒருவரோட துணிச்சல் பலருக்கு உத்வேகமா மாறலாம்ன்றதும் சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரு சமூகத்தை மாற்றத்திற்கு உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய பதவி தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவரோட துணிச்சலான ஒரு செயல் போதுமா அப்படின்றது வந்து இவரை நோக்கி நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். துணிச்சலான செயல் இருந்தா போதும், நல்ல விஷயம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே பின்னாடி வருவாங்க. ஒரு வீரரோட தைரியம் வரலாற்றோட திசையே மாற்றும். மங்கள் பாண்டே அதற்கு ஒரு சிறந்த உதாரணம்.

அப்படின்னே சொல்லலாம். நாட்டிற்காக வாழ்ந்தவர்களை நினைவு கூறுவது வந்து நம்ம வரலாற்றை மதிப்பதற்கான முதல் படியாகும். இன்னைக்கு அவரோட பர்த் ஆனிவர்சரி. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து முதல் கட்டமா வந்து 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. அது எந்த ஆண்டு, அதாவது எந்த நாள்ல வந்து நடந்தது அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியா நான் கேட்டிருக்கேன். சரி, ஏன் இது மாதிரி வந்து இப்படி ஒரு விஷயம் எடுக்கணும், பிரைவேட்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஏன் கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே தேசியமயமாக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1969 முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, பெரும்பாலான வங்கிகள் வந்து நகரங்கள்ல மட்டுமே செயல்பட்டிருக்கு. விவசாயிகள், சிறு வணிகர்கள், கிராமப்புற மக்களுக்கு வந்து ஒரு வங்கி கடன் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்பவே கடினமா இருந்தது. ஸோ அதனால அரசு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்களுக்கும் வங்கி சேவை வந்து கொண்டு செல்லணும், விவசாயம் மற்றும் சிறு தொழில்களுக்கும் கடன் கிடைக்க செய்யணும், நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில அனைவரையுமே பங்கேற்க செய்யணும் அப்படின்ட்டு வங்கிகளை தேசியமயமாக்கியிருக்காங்க. தொடர்ந்து இதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய தருணம் இது. சண்டே மார்னிங் நாங்க எல்லாருமே வந்து ரெஸ்ட் மோட்ல இருப்போம் அப்படின்லாம் சொல்லாம கிடையாது. எனக்கு ரெயின்போ பேஜ்ல ஒரு கேள்வி போட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா அதுக்கான விடையை நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அன்பான நேயர்கள் எல்லாருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. யார் எங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. சுதன் கனி அவங்க வந்து, காலை வணக்கம் சகோதரி, நான் சுதன் பேசுகிறேன், நாகர்கோயில இருந்துட்டு பதில் சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசை காடு ஜெயக்குமார் அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. திருநின்றவூர் ஜெயராம் இதுதாங்க பாதில் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. சிவன் அருண் அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. பால ஜெயச்சந்தர் பெரிய டீட்டெயில்டான ஒரு பெரிய மெசேஜே வந்து அனுப்பியிருக்காரு இவரு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் இல்லை, அதோட செகண்ட் ஃபேஸ் பற்றியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக அனுப்பியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். விஎஸ் ஐயப்பன் ஏ புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டம்லேருந்து பேசுகிறேன். இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு வந்து அந்த நாளை வந்து அனுப்பியிருக்காங்க. இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் பொன்னியம்பேடு வண்ணை கணேசன் அவர்கள் வந்து, அன்பின் அறிவிப்பாளர் சந்தியா அவர்களை இனிய பொன்னான காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு. மஞ்சூர் சிவகுமார் அவர் வந்துட்டு பதில் இதுதாங்க பதில் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மஸ்தான் ஷேக் இனிய காலை பொழுது வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு இனிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதாங்கன்னு அனுப்பியிருக்காரு. நாகராஜ் பி கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர்லேருந்து பேசுகிறேன். சித்ரா நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, சுரேஷ் வான்மதின்ட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் பேருமே நான் சொல்லிடுறேன் அண்ட் ஆன்சரையும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ஆன்சரும் சொல்லியிருக்காரு. ஜூலையில் இருந்து ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம் நலமாச கோதரி அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு இருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, வீர சுந்தரி இந்தியாவில் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நாள் இதுதான் அப்படின்ட்டு வந்து அனுப்பியிருக்காங்க. ஹேமலதா அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. தூத்துக்குடியில இருந்து சி பாலசுப்ரமணியன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. பொன்னியம்பேடு வண்ணை கணேசன் அவரும் வந்துட்டு இதுதாங்க பதில் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் பதிலும் அனுப்பியிருக்காங்க. பண்ணைப்புறம்ல இருந்து மணிகண்டன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாவட்டம்ல இருந்து பேசுறேங்க, நான் மணிகண்டன் என்னோட பேர் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. நேயர்கள் வந்து பதில் அனுப்பிட்டே தான் இருக்காங்க. யார் எங்கிருந்து அனுப்பியிருக்காங்கன்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு, மாமன் திரைப்படத்திற்காக தான். ஹேஷம் அப்துல் வஹாப் மற்றும் சரண்யா ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடல், விவேக் மற்றும் ஏக்நாத்தோட வரிகள்ல ஹேஷம் அப்துல் வஹாபோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை

0: நேரம் 7:30. சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால். ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோத்து போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி உறும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனை

0: வேலைகளை தீர்க்கறதில் ஒரு ஆர்வம், கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது, செய் ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறதில்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்கக்கிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அபாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்டேருந்து திருடுறது, இந்த மந்திர எண்ணம் தீவிரமாகச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முத நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான், அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன். முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

0: வா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சோ சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:40 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை, நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது, அது எந்த நாள் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அதோட தொலைநோக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு, அதோட விஷன் என்ன, இது பண்றாங்கன்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமமும் வளர வேண்டும் அப்படின்றத. வங்கிகள் நகரங்கள், வங்கிகள் வந்து நகரங்களில் மட்டும் இல்லாமல் கிராமங்கள்லேயும் அதோட பிரான்ச்சஸ் இருக்கணும், அதோட கிளைகள் இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. இந்தியாவின் பெரும்பாலான கிராமங்களில் பார்த்திங்கன்னா வங்கிகள் கிளைகள் இருப்பதற்கு இந்த கிளைகள் இருக்கணுன்றது இந்த முடிவுக்கு ஒரு காரணம்.

விவசாயிகளுக்கு நிதியுதவி கிடைக்கணும் அப்படின்றது இன்னொரு காரணம். ஏன்னா விவசாயம் அப்படின்றது இந்தியாவோட முதுகெலும்பு. அவங்களுக்கு விதை வாங்க, உரம் வாங்க, பாசன வசதி செய்ய விவசாய கடன்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இந்த வங்கி கடன்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சிறு தொழில்களுக்கு ஆதரவு. சின்ன சின்ன கடை, தையல் தொழில் செய்யறவங்க, கைவினை குடும்பத்துல தொழில் செய்யறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து வங்கி கடன்கள் ரொம்பவே முக்கியமா இருந்தது. அவங்களுக்கும் இது போயிட்டு ரீச் ஆகணும் அப்படின்றதும் ஒரு ரீசன். எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றது தான். வங்கிகள் அப்படின்றது வந்து பணக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு மாணவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறு தொழில் முனைவோராக இருக்கட்டும், சுய உதவி குழுக்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், இப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு சமமான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் உருவாக்கப்பட்டது. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சேமிப்பு பழக்கம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா வீட்டில் வந்து பணம் வச்சிருக்கிறது அப்படின்றது எப்பவுமே சேஃபா இல்லாத ஒரு விஷயம். அதை விட பேங்க்ல வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சேஃபா இருக்குமே அப்படின்றதுனால குடும்பங்களோட நிதி பாதுகாப்பும் இதனால் அதிகரிக்கும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இதை யோசிச்சிருக்காங்க. இதனால நாட்டிற்கு என்ன நடந்தது, மக்களுக்கு என்னென்னு சொல்லிட்டீங்க, நாட்டுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி சேவைகள் வந்து நாடு முழுவதுமே பரவுச்சு. பொருளாதார வளர்ச்சியில கிராமங்களும் வந்து ரொம்ப பங்கெடுத்தாங்க. அரசோட நலத்திட்ட உதவிகள் நேரடியாக மக்களுக்கு வங்கி கணக்குகளுக்கு போயிட்டு சென்றடைந்தது. அதை தொடர்ந்து நிதி உள்ளடக்கம் அப்படின்னு சொல்ல, அதாவது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்களே, அந்த கருத்து வந்து வலுப்பெற்றது. நாகர்கோவில்ங்கிறாரு குமார் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. பார்த்தசாரதி முனுசுவாமி தேங்க்யூ அப்படின்னு போட்டு குட் மார்னிங் அப்படின்னு போட்டு பதிலும் வந்து அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவரும் பதில் சொல்லியிருக்காரு. ஆனந்த முருகன் அவர் வந்துட்டு இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. ராஜமாணிக்கம் கோபி அவர் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காரு. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி கலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி அமைதியான காலை வேலையில இதமா இருக்குங்க செவிக்கு அப்படின்னு இருக்காரு. மிக்க நன்றி. நந்து ஜெயா திருத்தணியிலிருந்து பேசுறாங்க. ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. ஜெயக்குமார் வந்து தென்கட்சி சுவாமிநாதனோட தகவல் ரொம்பவே அருமையா இருந்ததுன்னு ஜெயக்குமாரம் சொல்லி ரீஜா மனோகரம் சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மஸ்தான் ஷேக் இனிய காலை பொழுது வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் வந்துட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் ஒன்று வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லாக பார்த்து பார்த்து எழுதின பாடல் அப்படின்றது எனக்கு இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எப்பவுமே தோண்டிட்டே இருக்கும். தனுஷ் மற்றும் அறிவு இணைந்து பாடிய பாடல். தனுஷோட வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோளு.

0: என்ன வெயிலு!
1: என்ன சார், வீடு தேடுனீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாடுறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

வெல்கம் பேக் டு த ஷோ நேயர்களே. எஸ் நிறைவா யார் எங்கேருந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து வணக்கம் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு. அருண்குமார் ஏஎன் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறாங்கன்னு பதில் அனுப்பியிருக்காரு. கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் அவரும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்ட்டு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. ஆக மொத்தம் எல்லா நேயர்களுமே வந்து சரியான விடை தான் அனுப்பியிருக்காங்க. ஜூலை 19 1969 ஆண்டில் தான் மேஜராக இருந்த ஒரு 14 பிரைவேட் பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வங்கி வந்து 1949 ஆண்டுலே வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த வங்கியும் ஜூலை 1 1955 ஆண்டுலே வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. அதைத் தொடர்ந்து மேஜரா இருந்த ஒரு 14 வங்கிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜூலை 19 1969 ஆண்டுல வந்து நேஷனலைஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு பேங்க் நேஷனலைசேஷன் டே. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1980 ஆண்டுல மேலும் இன்னும் ஒரு 6 வங்கிகளை வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ வங்கிகளில் இருக்கக்கூடிய பயன்களை மக்களுக்கு வந்து சென்றடையணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த விஷயத்துக்கு அப்புறமா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் யாருமே எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சு ஓ அதில் இவ்வளோ பலன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சப்பறம் அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பேங்க்குக்கெலாம் முன்னாடி ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் இருக்கும், ஒரு நோட்டில் வந்து எழுதி கொடுப்பாங்க இவ்வளோ அமௌண்ட் இருக்குது இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு. அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன் வரும்.

அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களோட ஃபஸ்ட்டு சேவிங்ஸாக இருக்குன்ட்டு. எனக்குன்னு பார்க்கும்போது ஆரம்பத்துலேயே வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போதே பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த புக்கில் வந்து பிரிண்ட் பண்ணுறதே வந்து எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். இப்போலாம் புக்கு பிரிண்ட் பண்ணுறதே கிடையாது, ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த யூபிஐ மோடுக்கு போயிட்டதுனால ஃபோன்லேயே ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கிறோம், ஏன்னா நிறைய எக்கச்சக்கமான ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ அப்படி கிடையாது, அந்த புக்கில் பிரிண்ட் பண்ணி கடைசியாக பேலன்ஸ் அப்படின்னு போட்டு வரும். அதை பார்க்கும்போது ஒரே ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்குமே ஃபீல் குட்டாக ஃபீல் ஆச்சுன்னா எஸ் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருங்க. இன்னொரு பாடல் சூப்பராக ஃபீல் குட்டாக வந்துட்டே இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் லட்சுமிகாந்த் பாடியிருக்காரு, விக்னேஷ் ராமகிருஷ்ணாவோட வரிகளில், சித்துக்குமாரோட மியூசிக்கில். ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்பஃபன் மோதியோட பொடினாலும் இங்கே எல்லாமே சமதுள்ள

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்பத் துறையின் திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்து கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. 2024 தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான

விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் புடாபெஸ்ட் மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அந்திம் பங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3வது இடம் பிடித்தது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்த அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ.
2: இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரி 8:03 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. இன்னைக்கு எந்த ரஷ்ஷம் இல்லாம நாங்க பாட்டு காமா வீட்டுல உட்காந்து ஃபேமிலி டைம் தான் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. ஃபேமிலி டைம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் நடந்தது, இந்த மாசத்துல நடந்ததுன்னு சில விஷயத்தெல்லாம் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டே இருப்பீங்க. திடீர்னு வந்து டைம் பார்த்தா, ஓ மை காட், இவ்வளோ டைம் வந்து ஓடிடுச்சு அப்படின்னு பரபரப்பாக எழுந்து குளிச்சுட்டு வாங்க, கடைக்கு போயிட்டு வாங்க, சமையல் ரெடி பண்ணுங்கன்ட்டு பரபரப்பாக ஓடுவீங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சண்டேல நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஏன்னா சண்டே அப்படின்னாலே நம்ம வந்து ஃப்ரீயாக ஸ்கூல் கிளம்புவானா, காலேஜ் கிளம்புவானா, ஆஃபீஸ் கிளம்புவானா, அப்படியே எல்லாருமே கையில் ஒரு டம்ளர் வச்சுக்கிட்டு பொறுமையாக பேசிக்கிட்டே வந்து காஃபி டீ பால் அப்படின்னு குடிச்சிட்டு இருக்கும்போது பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா பேசுவோம் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம். அதுலயும் நிறைய அட்வைஸுகள்லாம் கிடைக்கும், நீ இது இப்படி பண்ண, நீ அதை அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் கிடைக்கும். பட் அதோட நிறுத்திக்கிறது எப்பவுமே நல்லது. வீட்டுக்குள்ள பேசிக்கலாம், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஓகே. ஆனால் நிறைய பேர் இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு ஃப்ரீயா இருக்கும், ஃபோன் எடுத்து யாருக்காவது ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. நிஜமாவே உங்க அட்வைஸ் அவங்க கேட்கறவங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். நம்ம அட்வைஸை கேட்காதவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கணத்துல உட்காந்துருக்க கொசு அடிக்கிறோன்ற பேர்ல அடிச்சு நம்மளை நம்மளே அரைஞ்சுக்கிறதுக்கு சமம். ஏன்னா அவங்க எப்படியும் கேட்க மாட்டாங்க, நீங்க அவங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து அதாவது உங்க அட்வைஸை கண்டிப்பாக கேட்பாங்க, அவங்க வந்து நம்ம சொல்றதை கேட்டு நடந்துப்பாங்க அப்படின்னு ஃபீலா இருந்துச்சுன்னா மட்டும் அவங்க கிட்ட கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் பண்ணுங்க. பட் உங்க ஃபேமிலிக்குள்ள உங்க பசங்க, உங்களோட பேர பசங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தாராளமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு நிகழ்ச்சியில ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு. விஜய் நாராயண் மற்றும் ஷான் ரோல்டன் இணைந்து பாடிய பாடல், மோகன்ராஜனோட வரிகள்ல ஷான் ரோல்டனோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. வித் லவ் திரைப்படத்திற்காக தான் ஸ்டேடியன் மக்களை ரெயின்போ FM 101.4 இங்கே எல்லாமே சமதோல.

0: 101.4 இங்க எல்லாமே
1: தோல்வி.
2: கொஞ்சம் சீக்கிரம் ரஷ் ஆர் ரெயின்போ.

டு ஷோ டே இருக்கல. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரஷ் ஆர் ரெயின்போ வித் மீ ஆர்ஜி சந்தியா. நேரம் சரியா 8:09 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஜென்ரலாக வந்து வெளியெல்லாம் போவோம் இல்லையா, ஸோ வெளில போகும்போது வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸை பார்த்து பார்த்து போட்டு போவோம், இந்த இடத்துக்கு போகிறோம், இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், ட்ரெடிஷ்னலாக போகலாம், வெஸ்டர்னாக போகலாம் அப்படின்ட்டு. ரொம்ப சிலர் தான் வந்து இந்த கலருக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம போடுற கலர் காம்பினேஷனில் நம்ம பியூட்டிஃபுல்லாக தெரியறதா இருக்கட்டும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ரொம்ப இன்டெப்த்தாக போகலனாலும் ரொம்ப சிம்பிளாக இந்த சம்மர் டைமுக்கு வந்து டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அதிகமாக வந்து வெப்பத்தை ஈர்க்கும். ரொம்ப முக்கியமாக வந்து பிளாக் கலர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் அந்த கருப்பு கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டோ, கருப்பு கலர் கொடையை பிடிச்சிட்டோ வந்து நம்ம வெயிலில் நடக்கிறோம் அப்படின்றது வந்து நேராக வெயிலில் நடக்கிற மாதிரி தான், அதிகமான வெப்பத்தை வந்து ஈர்க்கும். அது வந்து இந்த யூவி ரேஸ் சொல்லுவாங்க இல்லையா, புற ஊதா கதிர்கள், இதை வந்து வந்து தடுக்க மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது தடுக்கும் அப்படின்றீங்களா, லைட் கலரில் ட்ரெஸ் போட்டு போனீங்க அப்படின்னா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். முக்கியமாக இந்த அம்பர்லா யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து ஜென்ரலாகவே பேக்கில் ஒரு அம்பர்லா இருக்கிறது நல்லது மழை காலத்துக்கு. சம்மர் டைமில் இன்னுமே நம்ம வந்து நடந்து போகிறோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து நேராக வெயில் நம்ம மேலே படுற மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே அம்பர்லா கேரி பண்ணிக்கிறது நல்லது.

இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு நான் அம்பர்லா கொண்டு போலாமா அப்படின்லாம் என்ட கொஸ்டின் கேட்கக்கூடாது. நான் சொன்ன சினாரியோ உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொண்டு போலாம். நிகழ்ச்சியில ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டனோட வாய்ஸ் அண்ட் மியூசிக்ல மோகன் ராஜனோட வரிகள்ல ஸ்டேடியம் மக்களை இது ரெயின் எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள.

இனி எல்லாமே தூளு. கொஞ்சம் சீக்கிரம் ரஷ் ஆர் ரெயின்போ.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேர்களே. நேரம் சரி 8:20 ஆயிட்டு இருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போல தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், நம்ம வந்து டே டு டே லைஃப்ல செய்யக்கூடிய சில விஷயத்தை பத்தி தான் வந்து பேசிட்டே இருந்தோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம், எல்லார் கையிலயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கையில இல்லைன்னா பாக்கெட்ல இருக்கும், பேக்ல இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைல் போன். இந்த மொபைல் போனை வந்து விடாம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் டுவர்ட்ஸ் அந்த அப்வர்ட்ஸ்க்கு வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்து நமக்கு டைம் போறதே தெரியாது. டைம் போறதோட கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போனோட பேட்டரியுமே எப்பவுமே சீக்கிரமாவே போயிடும். முக்கியமா வந்து எப்பவுமே வந்து பேட்டரி வந்து 20-80% வந்து எப்பவுமே வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து நைட் ஃபுல்லா சார்ஜ் போட்டு 100% அடிச்சு தள்ளுவாங்க, அதுக்கப்புறமும் நிறுத்த மனசே வராது. 100 மேல ஏதாவது நம்பர் வருதான்னு பார்ப்போம், ஃபுல் சார்ஜோட எடுத்துட்டு போவோம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து 1% ஃபோன் போனாலும் அந்த 1% வரைக்கும் யூஸ் பண்ணி ஃபோனே அணைஞ்சு போனதுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் சார்ஜில் போடுவாங்க. ஸோ பாவம், அதுக்கும் பாவம் இல்லை சார்ஜ் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்படிலாம் பண்ணிங்கன்னா நம்ம தான் பாவம் ஆயிரும். திடீர்னு ஃபோன் வந்து ஏதாவது ஆயிரும், புது ஃபோன் வாங்கணும், காசு செலவு பண்ணணும், அதுக்கப்புறமா சிம் கார்டு மாற்றணும், ஸ்வாப் பண்ணணும், இனிமேல் பெரிய பல பிரச்சனைகள் வந்துடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட மொபைலில் இருக்கிற பேட்டரி பர்சன்டேஜ் 20-80 எப்பவுமே வந்து மெயின்டைன் பண்ணுறது மொபைலோட பேட்டரியோட ஆயிலுக்கு நல்லது. 20% கீழே போகுது அப்படின்னா பெட்டர் நீங்கள் போயிட்டு சார்ஜ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆனால் ஒரு 80% மேலவே சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட நீங்கள் சார்ஜ் எடுத்துறதும் நல்லது. நிறைய ஃபோனில் செட்டிங்ஸ்லேயே இருக்கும், பேட்டரியில் வந்து நீங்கள் வந்து ஆப்டிமைசேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு 80% வரைக்கும் சார்ஜ் ஆனால் போதும், அதுக்கு மேலே ஆக வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ சொல்றியே, இதெல்லாம் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குற, இல்லை மேக்ஸிமம்

எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அதை மீறி நான் எதாவது தப்பு பண்ணாலும் நிறைய பூஜைகள் நடக்கும். இதை நீ இப்படி வச்சுட்டு இருந்தா அப்புறம் எப்படி இருக்கு, இதில் அப்புறம் ஃபோன் போச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே ஓகே ஓகே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சரண்டர் ஆகிடுறது. ஆல்ரைட், ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா ஓகே தெரியல அப்படின்றவங்க இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டு இருக்கு, டியூட் திரைப்படத்திற்காக தான். சாயா பேங்கர் மற்றும் பால் டப்பா இணைந்து பாடிய பாடல், கூடவே பேபூமிகா மற்றும் தீப்தி சுரேஷ் பாடியிருக்காங்க. பால் டப்போட வரிகளில் வந்துட்டே இருக்கு, சாயா பேங்கரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுள.

கூலி திரைப்படத்திற்காக தான் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சோம். டி ராஜேந்தர் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்து பாடிய பாடல். அறிவோட வரிகள்ல அறிவும் இணைந்து பாடியிருக்காரு. அனிருத்தோட மியூசிக்ல கேட்டிருக்கோம். நேரம் சரியா 8:30 ஆயிட்டு இருக்கு. ரஷா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி பீட்டும் பாட்டும் கலந்த மாதிரியான ஒரு ஷோ தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ மார்னிங் டைம் அப்படின்னாலே எல்லாருமே வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு போகிற வேலைகள், வீட்டில் க்ளீன் பண்ணுற வேலைகள், எடுத்து வைக்கும் வேலைகள், போன வாரம் ஃபுல்லாக பேகுக்குள்ளேயே இருந்த சில ஸ்நாக்ஸ் கவரெல்லாம் எடுத்து போடுற வேலைகள், இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியே போகிறவங்களாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்லாம் கொண்டு போவீங்க. நீங்கள் எல்லாருமே அந்த பாக்ஸ்லாம் வாஷ் பண்ணிடுவீங்களா இருக்கும். ஆனால் இந்த வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறவங்க மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னா, கடைசியாக ஒரு வாய் மிச்சம் இருக்கல அதை மட்டும் குலுக்கி கீழே ஊற்றி ஓரமாக அந்த பாட்டிலை வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க அப்படின்னா, அந்த பாட்டிலை நீ கொஞ்சம் எடுத்து நல்ல ஒரு வார்ம் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், அதாவது டீ வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அப்படியே கொதிக்க கொதிக்க குடிப்பாங்க. சிலர் வந்து ஒரு மாதிரி வார்மாக வச்சுட்டு குடிப்பாங்க. சிலர் வந்து அது டீ இருந்தாலும் பரவாயில்ல, ஆறு நாள் நான் குடிப்பேன் அது ஒரு டீ அப்படின்னு குடிப்பாங்க. டீ குடிக்கணும் அப்படின்னும் போது வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு வாயில் வைக்கும் போது நம்மளால் டக்குன்னு குடிக்க முடியாது, ரொம்ப சூடும். ஏன் நிறைய பேர் வீட்டில் வந்து டீ குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா குட்டி கண்ணாடி கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்காக வந்து நான் கிண்ணத்தில் ஊற்றி குடிக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க, அப்படி இல்லை. அதை விட கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி அகலமான ஒரு கிளாஸை, ஒரு அகலமான கப்பில் வந்து நீங்கள் ஊற்றி குடிக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப சுட சுட இருக்கிற அந்த ஒரு

வந்து கடகடன் கொஞ்சம் ஆற ஆரம்பிக்கும். அப்படி ஆறுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த டீயை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குடிக்கலாம். நிறைய பேர் நான் பார்ப்பேன் எங்கள் ஆஃபீஸில் வந்து டீ குடிச்சிட்டு அந்த கிளாஸ் வந்து கடைசி கால் வாசி கடைசி அரை அப்படியே வச்சுட்டு கடகடன் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த பதத்துக்கு வரல ஆறலை டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் சூஸ் பண்ணுறீங்க, கப் சூஸ் பண்ணுறீங்க அதை டீ எடுக்கிறதுக்கு அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் உன்னை யார் யோசிச்சு வந்து சொல்ல சொல்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? சரி ஏதாவது ஒன்று சொல்லுவோம், நம்ம சொல்கிறதுல பத்து பேரில் ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதா என்ன? ஜென்ரலாகவே எந்த ஒரு ரிட்டனுமே எதிர்பார்க்காம எப்போவுமே நம்மக்கிட்ட நல்லாவே பேசிட்டு ஜாலியாகவே இருந்துட்டு நமக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணிகிட்டே இருக்கிறவங்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், நீங்கள் என்கிட்ட இவ்வளோ ஆசையாக இருக்கீங்க அப்படின்னு தோணும்ல. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் ரிட்டன்லாம் எதுவும் இல்லைங்க, ஏதோ நல்லா பேசணும்னு தோணுது, ஜாலியாக இருக்கணும்னு தோணுது, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு வைபோடு இருப்பாங்க. அந்த மாதிரியான பீப்புளெலாம் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து விட்டுறவே கூடாது. எஸ், மெய் அழகன் திரைப்படத்தில் தான் பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. வசந்தாவோட மியூசிக்ல கார்த்திக் நேதாவோட வரிகள்ல வந்துட்டே இருக்கு ஸ்டேடியம் மக்களை. இது ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதுள.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்லே நேரம் சரி 8:41 ஆயிட்டு இருக்கு. இந்த பாடலுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிலர் தான் வந்து எப்படி இவங்க நம்ம லைஃப்ல இவ்வளவு க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு தோணும், நம்ம கிட்ட இருந்து எதாவது எதிர்பார்க்கறாங்களோ அப்படின்லாம் தோணும், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இருப்பாங்கன்னு பேசிட்டு அந்த மெய்யழகன் பாட்டை போட்டப்போ எனக்கு தோணுச்சு, அந்த படத்துல இருக்கிற கேரக்டர் மாதிரி நம்மளை சுத்தி நிறைய

கேரக்டர்கள் இருப்பாங்க. அந்த படத்தோட ஹீரோ எப்படி அவரோட பேர் தெரியாம ரொம்ப முழிச்சாரோ அந்த மாதிரி நம்ம கூட ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீலிங்கோட யோசிச்சிருப்போம். பட் நிஜமாலே அப்படி யாராவது உங்களை சுத்தி இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து நீங்க வந்து லூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு குட்டி குட்டி விஷயமா பேசிட்டு இருந்தோம். இதுல வந்து நேத்து நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து ஒரு டப்பா நிறைய வச்சிருந்தாங்க. நான் யோசிச்சேன், பொதுவா நம்ம வீட்டுல வந்து ஐஸ் கட்டி போட்டு ஜூஸ் குடிக்கிற பழக்கமும் கிடையாது, ஐஸ் தண்ணி வைக்கிற பழக்கமும் கிடையாது, ஏன் ஐஸ் கட்டி இவங்க தனியா எடுத்து வச்சிருக்காங்க, ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது பண்ண போறாங்களா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா மிக்சிக்குள்ள போட்டு அரைக்கிறாங்க. ஐஸ் கட்டி எதுக்கு ஐஸ் தண்ணியை ஊத்தி உள்ள வைப்பானே, அந்த ஐஸ் கட்டி எதுக்கு மிக்சியில போட்டு அரைப்பானே, பொழுது போல ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா, இது என்ன மேட்டர் தெரியலையே, நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ஆர்வமா எழுந்து போய் மிக்சி ஜார எட்டி பாக்குறேன். மாவரைச்சின்னு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, எப்படியோ நான் தண்ணி ஊத்தி தான் அரைக்கணும், மாவு அரைக்க அரைக்க அது நைஸா அரையணும்ன்றப்ப வந்து மிக்சி வந்து சூடாயிருமா, அவங்க எங்கேயோ படிச்சிருக்காங்களோ இல்ல ரெஃபர் பண்ணிருக்காங்களோ போல, ஐஸ் கட்டி ரெண்டு போட்டு அரைச்சிங்கன்னா தண்ணிக்கு தண்ணியும் ஆச்சு மிக்சி வந்து சூடாகாது, உங்களுக்கு அந்த ஜார் வந்து நம்ம திறக்கும் போதே வந்து சம டைட்டா புடிச்சிரும், சோ இது மாதிரி சூடாகாது அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. நான் ஃபாலோ பண்றேன், எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, ஒரு ஒரு சுத்துக்கும் நீங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மிக்சி இப்போ இது சுத்தமா சுத்தாதா அப்படின்ற நிலைமையில இருக்கீங்கன்னா, உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு ஐஸ் கட்டி வைக்கிறதுக்கு அந்த கியூப்ஸ் வைக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்களும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எங்க வீட்டுல இட்லி தோசை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. நீங்க வேற மாவரைக்கிறதுக்கெல்லாம் டிப்பு கொடுக்குறீங்களே சந்தியா அப்படின்னு யாரும் என்ன கோச்சிக்காதீங்க. அது அது அந்தந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம்லாம் தெரியும். நிகழ்ச்சியில் அடுத்ததா அரண்மனை 4 திரைப்படத்துல இருந்து பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடிய பாடல், விக்னேஷ் ஸ்ரீகாந்தோட வரிகள்ல ஹிப்ஹாப் தமிழோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ள

0: 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்லே நேரம் சரி 8:47 ஆயிட்டு இருக்கு. அப்படின்னாலே வந்து ஒரு விவாதம் ஒன்று வீட்டில் நடக்கும். என்ன விவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட ஃபேவரட்டான ஃபுட் தான் நீங்கள் வீட்டில் சமைக்கணும் அப்படின்னு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு சாய்ஸ் கொடுப்பாங்க. அந்த சாய்ஸில் ஏதாவது ஒன்று ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அம்மா வந்து அந்த சாய்ஸை பிக் பண்ணிட்டு, ஓகே தங்க உனக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது உனக்காகன்றதை விட, ஓகே இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இதுக்கான பொருள்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இல்லை உங்கள் எல்லாரோட சாய்ஸுமே நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, யார் மனசும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நான் வேற ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு அம்மா தனியாக போய் வேற ஒன்று பண்ணிடுவாங்க. அதுக்கும் காரணம் உண்டு. நீங்கள் சொன்ன எல்லா டிஷ்ஷுமே கஷ்டமாக இருக்குது, பொருள் ஒவ்வொன்றும் தேடணும், எல்லாம் ஏதாவது ஒன்று ஆர்டர் போடணும், இருக்கிறத வச்சு தனியாக பண்ணிடுவோம் அப்படி நேராக சொன்னால் மனசு கஷ்டப்படும்ல. அதனால் அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆளுக்கு ஒன்று ஒன்று கேட்காதீங்க, எல்லாரையுமே என்னால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, அதனால் நான் வேற ஒரு டிஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இன்னும் சூப்பராக என்ன பண்ணுவாங்கன்னா, நேற்று வச்சதில் இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. அது வந்து மேபி நமக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருந்தால் ஓகே பரவாயில்ல கொடுங்கன்னு சாப்பிட்றோம், இல்லைனா என்னது நேத்தியோட தான் அப்படின்னு வீட்டில் அதுக்கு ஒரு பிரளயம் நடக்கும். இப்படி எல்லாரோட ஃபேவரட்டான விஷயமே ஒரு நாளில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து நிறைய விஷயம் நமக்காக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கேயுமே அப்செட் ஆகிடாமல் என்ன வருதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருங்க. பிரதர் திரைப்படத்தில் இருந்தால் உங்களுக்கு பாடல் அடுத்ததாக வெயிட்டிங்கில் இருக்குது. பால் தபாவோட வாய்ஸில், அவரோட லிரிக்ஸில், ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.
2: ஃப்ரீயாக விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய் இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா நீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Mamshi.
1: மூவி போலாமா?
2: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
2: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
2: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
2: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
2: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
2: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
2: வலிமைக்கு
1: உணவு,
2: அமைதிக்கு
1: இசை,
2: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
2: சோகமானா
1: புத்தகம்.
2: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாரைட்.
2: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்து.
5: கொஞ்சம் சீக்கிரம் நா.
6: ரஷ் ஆர் ரெயின்போ.
5: எட்டு மணி 55 நிமிஷம் ஆயிட்டு இருக்க ரஷ் ஆர் ரெயின்போட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா எல்லாருக்குமே சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம், சண்டை சத்திரம் இல்லாமல் இருப்போம் அப்படின்றதுதான். ஸோ வீட்டில் வெளியே, நீங்கள் ஸ்கூலில், காலேஜில், ஒர்க் ப்ளேஸில் என்ன இருந்தாலுமே அந்த இடத்த வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா காம் பண்ண முடியுன்றதை எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. அந்த மொமெண்ட் வேர்ஸ்ட் ஆக்குறதும் பெஸ்ட் ஆக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, அதை விட உங்கள் வாயில் தான் இருக்குது. ஒரு வரிகள் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து நம்ம கண்கள் வந்து அழகா, அதாவது நம்ம கண்கள் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த உலகமே நமக்கு வந்து அழகா தெரியும். ஆனா நம்ம வார்த்தைகள் அழகா இருக்குன்னா இந்த உலகத்துக்குமே நம்ம அழகா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லதே பேசுவோம், நல்லதே பார்ப்போம், நல்லதே பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக வாதி திரைப்படத்துல தான் வந்துட்டு இருக்கு. நான் சொன்ன விஷயத்த தான் அவருமே பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. அண்ட் முக்கியமா வந்து எஜுகேஷன் இவ்வளவு முக்கியம் அப்படின்றத ரொம்பவே இந்த படத்துல வந்து வலியுறுத்தி இருப்பாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் அந்தோனி தாசன் இணைந்து பாடிய பாடல் யுகபாரதியோட வரிகள் ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக்லயே வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களை ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுள்ள

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வட மெசடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று

புடாபெஸ்ட் மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அந்திம் பங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்.

ரெயின்போ ராப் ஷோ. நேரம் இப்போ 9:03 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருப்பது நான் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாதாரண நாள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம லைஃப்ல நமக்கு கொடுக்குற ஒரு சூப்பர் ரீசார்ஜ் கார்டு அப்படின்னு இதை சொல்லலாம். நேற்று வரைக்கும் மீட்டிங்கு, அப்புறம் நம்ம ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு, டெட்லைனு, டிராஃபிக்கு அப்படின்னு பயங்கர ஹெக்டிக்காக ஓடிட்டு இருந்திருப்போம். பட் அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஓர தள்ளி வச்சுட்டு இந்த ரூல்ஸ்லாம் இல்லாமல் அப்படி ரிலாக்ஸாக ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, அடடடா. எஸ், இன்னைக்கு இந்த ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ரொம்ப கலர்ஃபுல்லாக, எனர்ஜெட்டிக்காக, சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிம்மதியாக உட்காந்து சில்லுன்னு ஒரு காஃபி, சில்லுன்னு எப்படிங்க காஃபி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. சரி, சூடாக ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டே அப்படியே சில் பண்ணுற மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஒரு பாட்டு கேட்கலாமா? ஸோ நம்ம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் முதலாவதாக வர இருக்க பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து கன்னிமா அப்படின்ற பாடல் தான். சந்தோஷ் நாராயணன் குரலில், விவேக் வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: ஏய் நேடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

பாடல் கேட்டு குரல்ல சூப்பர் சுப்புடைய வரிகள்ல அனிரோத் இசையமைப்புல ஒரு அட்டகாசமான தெரிக்க விடக்கூடிய ஒரு பாடலை ரசிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நான் தூங்குற நாள், இன்னைக்கு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் தூங்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு காலையிலே எஞ்சி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடணும் அப்படின்னு சில பேர் எஞ்சி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஷோ முழுக்க எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் பாட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நீங்கள் வேலை பார்க்கலாம், வேலை பார்க்காம இருக்கலாம், சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாம் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையன் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல். யுகேந்திர வாசுதேவன், மலேசியா வாசுதேவன் குரலில் அனிருத், ரவிச்சந்திர, தீப்தி சுரேஷ்னு நிறைய பேர் இந்த பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாடலையும் சூப்பர் சுப்புவும் விஷ்ணு எடவனும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரு, நம்ம அனிருத் தான். ஸோ இன்னைக்கு இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தூள்.

அந்த சூட்டுக்கு நான் வந்தது ஜோதிக்கு நான் இப்படி ஜோடு அந்த சூட்டுக்கு நான் வந்தது ஜோதி.

திரைப்படத்துல இருந்து மினிக்கி அப்படின்னு ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 9:22 ஆயிட்டிருக்கு. சோ இந்த பாடல உமாதேவி எழுதியிருக்காங்க, செந்தூரி இந்த பாட்டுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காங்க, ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைப்புல. என்ன அருமையான பாடல் இல்லையா? நானும் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப கலர்ஃபுல்லான எனர்ஜெட்டிக்கான பாடலோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்து நாங்க கேட்கக்கூடிய பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில தி ஏஆர் ரஹ்மான் மற்றும் தி ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க இந்த பாடலை. வேக் இசையமைச்சிருக்காரு. ஸோ என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழுக்குதடி. சரி, நீ பாடாதாமா நீங்க சொல்றது எனக்கு கேட்குது, கவலைப்படாதீங்க, நான் பாடலை உங்களுக்காகவே அந்த பாட்டை ஏஆர் ரஹ்மானும் தியும் பாடுறாங்க. கேட்டேனே தருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தூள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 9:30 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். ஸோ இன்னைக்கு ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்க பாடல் என்ன திரைப்படத்திலேருந்து அப்படின்னு நீங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப நேரம் உங்களுக்கு சஸ்பென்ஸ்லாம் கொடுக்காம உங்களுக்காகவே ஒரு அருமையான பாடல் எடுத்து வந்திருக்கேன். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து அறிவு குரலில் அறிவுடைய வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் இன்னும் மற்றும் தனுஷ் ஜிவி பிரகாஷ்னு நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்து இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே தூளே.

லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து சில்லாந்திருக்கியே அப்படின்னு ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்திருக்கோம். பிரதீக் குமார் மற்றும் சிவாங்கியுடைய குரல்ல, மோகன் ராஜன் வரிகள்ல, சீன் ரோல்டனுடைய இசையமைப்புல ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 9:40 ஆயிட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்க நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்லாம் கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக கேட்க இருக்கும் பாடல் என்ன திரைப்படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு அப்படின்ற திரைப்படத்திலேருந்து ரஞ்சிதமே அப்படின்ற பாடலை தான் கேட்க போகிறோம். விஜய் மானசி குரலில், விவேக் வரிகளில், தமன் இசையமைப்பில் இதோ வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

வீர சிவாஜிய திரைப்படத்துல இருந்து சொப்பன சுந்தரி பாடல் கேட்டு வந்திருக்கும் வைக்கம் விஜயலட்சுமி குரலில், அருண் ராஜா காமராஜா வரிகளில், தி இமான் இசையமைப்பில். இந்த நேரம் 9:50 ஆயிட்டிருக்கு. சோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஸோ இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல என்ன நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் பயங்கரமான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸு, நல்ல பயனான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருக்க பாடல் நிஜமாலுமே ஃபாஸ்ட் பீட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னவா பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? RRR திரைப்படத்துலேருந்து ராகுல் யாசினுடைய குரலில், மதன் கார்கே வரிகளில், மரகதமணி இசையமைப்பில் வந்துட்டுருக்கு நாட்டு கூத்து அப்படின்ற பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

நிமிடம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். ஸோ ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக எல்லா ஃபாஸ்பெட்டையும் கேட்டு நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாகவும் ஒரு அருமையான ஒரு ஃபாஸ்பெட் சாங் வந்துட்டுருக்கு. வேதாளம் திரைப்படத்திலேருந்து அனிருத் மற்றும் பாஷாவுடைய குரலில் ஜி ராகேஷுடைய வரிகளில் அனிருத் இசையமைப்பில் அலுமா டோலுமா அப்படின்ற பாடு தான் வந்துட்டுருக்கு. ஸோ நீ பாடாதமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நான் பாடலை, பட் உங்களுக்காகவே ரொம்ப அருமையான பாடலாம் மறுபடியும் சந்தியாவும் நானும் சேர்ந்து கெட் செட் கோ நிகழ்ச்சி விளையாட்டோட சேர்ந்து கொண்டு வர தயாரா இருக்கும். சோ இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வட மசடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்பத் திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற தமிழ் திரைப்பட கலைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஸ்கேட்டிங் மூலம் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் நேற்று தொடங்கிய கோடை விழா இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று நள்ளிரவு எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கென திசையிலிருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கோம் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. ஒண்ணு இல்லைங்க, ரெண்டு பேர் வந்திருக்கோம். எஸ் நான் உங்க ஆஜி சந்தியா மற்றும்
1: ஆஜி டெல்ஃபின்.
0: எஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பர் டூப்பரான கேம் தான் உங்களுக்காக யோசிச்சு கொண்டு வந்திருக்கோம். இந்த கேம் நம்ம பழக்கப்பட்ட கேம் தான், ஆல்ரெடி விளையாடி இருக்கோம். சோ என்ன கேம் விளையாடலாம் டெல்ஃபின் இன்னைக்கு?
1: இருக்கக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கு நீங்க தமிழ் வார்த்தையும் கண்டுபிடிக்கணும், ஆங்கில வார்த்தையும் கண்டுபிடிக்கணும். அதான் இன்னைக்கான
0: கேம். அதுக்கான க்ளூ உங்களுக்கு கொடுப்போம் கண்டிப்பா. அது எத்தனை வார்த்தை அப்படின்றத கூட சொல்லிடலாம், ஆனா நீங்க அதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப நான் சொல்ல ஆங்கில வார்த்தைகள் வந்துகிட்டே தான் இருக்கு, புழக்கத்துல இருந்துட்டே
1: தான் இருக்கு.
0: எங்களுக்கு நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு. அதாவது போனா வராது, பொழுது போனா கிடைக்காது அப்படின்றதுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நேரம் தான். சோ அந்த நேரம் திரைப்படத்துல இருந்தே பாடல் வந்துட்டே இருக்கு. சபரீஷ் வர்மா பாடிய பாடல், ஜெகதீஷ் ஸ்ரீகுமாரோட வரிகள்லாம் ஆனந்தோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே தூளு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. எஸ், இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்றத சொல்லியாச்சு. நானும் டெல்ஃபினும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 298-60-0038 2952-0554 அப்படின்ற எங்களுக்கு. எஸ் லிசனர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. டெல்ஃபின் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: எஸ்
0: வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்டறையிலிருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் உங்க கூட பேசுறதுல.
0: நன்றி நன்றி நன்றி. சரி,
1: விளையாட ரெடியா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க.
0: என்ன சொல்லலாம், இங்கிலீஷ்ல வந்து இது வந்து ஒரு ஆறு எழுத்து சொல். தமிழ்ல பாத்தீங்கன்னா சிலர் வந்து நான்கு எழுத்துலயும் முடிச்சிருவாங்க, சிலர் ரொம்ப லென்த்தாவும் சொல்லுவாங்க. பட் ரோட்ல இதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். மெயின் ரோட்ல இது நம்ம கண் எதிர்க்கே இருக்கும். போக்குவரத்து விளக்கு.
1: நம்ம நேயர்கள் எடுத்த உடனே எப்படி சூப்பரா கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா?
0: இருக்கும் அப்படின்னா அவங்க ஏதாவது சைன் போர்டு கூட சொல்லுவாங்க அப்படின்ற. அதனாலதான் லைட்டுமே சொல்லல, அதனால அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதுவா தான் இருக்கு.
1: ஏன்னா ரோட போகும்போது நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க.
0: ஆமா,
1: நம்ம அதுதான் ஃபாலோ பண்ணுவோன்றத ஈஸியா கண்டுபிடிச்சாங்க.
0: கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். விளையாட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை என்னன்னா, இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது நிறைய பயன்படுத்துவாங்க. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்போம் இல்லையா, நண்பர்கள் கூட எல்லாம் கூடி பேசுவோம் இல்லையா, இவங்க வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து இந்த மாதிரி நண்பர்களோட கூடி பேசுற ஒரு தளம் இது. அது என்ன தளம்ன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
0: அது இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் யோசிச்சு சொல்லுங்க. வணக்கம்.
4: காலை வணக்கம் சந்தியா மேடம், டெல்ஃபின் ராஜேந்திரன் மேடம்.
1: வணக்கம் வணக்கம். பேர் முழுசா சொல்லி என்ன மகிழ்ச்சி படுத்திட்டீங்க சார். நீங்க
4: சொன்னாங்க, நாங்க ஃபில் அப் பண்ணிட்டோம். அப்புறம் நீங்க கிழக்கு கேட்டுட்டோம் காலையிலேயே 6 மணிக்கு.
0: நன்றி நன்றி நன்றி.
4: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா டெல்ஃபின் கிட்ட கேள்விக்கு?
4: முகநூல் Facebook.
1: சிறப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம்.
5: ஹலோ
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: கார்த்திக் கிருஷ்ணமலம்.
1: கார்த்திக், விளையாட ரெடியா இருக்கீங்களா? கார்த்திக்
5: ரெடி.
0: ஓகே கார்த்திக், இப்ப நம்ம வந்து நம்மளோட வேகத்தை குறைக்கிறதுக்கு இதை கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். மெயினா வாகனத்துல யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆங்கிலத்திலயும் தமிழ்லயும் என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சு.
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: உங்களுக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிச்சாங்க. கார்த்திக், வாட் டு டு?
5: ஸ்பீட் பிரேக்கர்.

0: அது வந்து நம்ம பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணிருக்கோம். நம்மளால பண்ண முடிஞ்ச விஷயம், நம்ம கைக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க. நம்ம கிட்ட தான் அந்த கட்டுப்பாடு இருக்கு. அது வந்து உங்களோட வேகத்தை குறைக்காதே, வேகத்தை கூட்டிடுமே.
1: என்ன
0: குறைக்கும்? நீங்க ஆல்ரெடி ஒரு சொல்லிட்டீங்க, அதுலயே ஆன்சரும் இருக்கு. அவர் யோசிக்கிறார். என்னவா இருக்கும்? பிரேக் தான் சரியான விடை. தமிழ்ல என்ன சொல்லலாம் பிரேக்குக்கு? நன்றி கால் பண்ணதுக்கு. அவர் வந்து அவர் நம்மள பிரேக் பண்ணிட்டு போயிட்டாரு. பிரேக்குக்கெல்லாம் தமிழ்ல கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாரு. அர்ஜென்ட்ல பிடிக்கிற பிரேக்குக்கு தமிழ்ல நான் தேடுவேனா அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் ரைட், நிகழ்ச்சியில ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு வந்துடலாம். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. தனுஷ் மற்றும் அந்தோணிதாசன் இணைந்து பாடிய பாடல். தனுஷோட வரிகள்ல அனிருத் ரவிச்சந்திரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இங்க எல்லாமே தூளு.

கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க.

கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ நேர்களே. நேரம் சரியா 10:19 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நானும் டெல்ஃபினும் தான் உங்க கூட இணைஞ்சு பேசிட்டு இருக்கோம். டெல்ஃபின், எப்படி போயிட்டு இருக்கு இந்த கேம்?
1: ஐயோ, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்,
0: பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே இது இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நேர்களே, நீங்களும் கால் பண்ணணும் அப்படின்னா 298600038 அப்படி இல்லைன்னா 2952050554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணீங்கன்னா டெல்ஃபினோ நானும் ஹலோ அப்படின்னு ஆரம்பிப்போம். எஸ் வணக்கம்,
2: குட்
0: மார்னிங்
2: இருவருக்கும்.
1: குட் மார்னிங் இருவருக்கும் அப்படி முடிச்சிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கீங்களா? யார், எங்க இருந்து பேசுறீங்க? தியாகராஜன், எங்க இருந்து பேசுறீங்க?
0: தியாகராய நகர்ல இருந்து ரங்கராஜன். நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸியோ சஃபிக்ஸியோ ஒன்னா சேர்த்துட்டோம் நடுவுல இருந்து. ரங்கராஜன் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான க்ளூ கொடுக்கலாமா? அதாவது ஒரு ஜங்ஷன் சார், சரிங்களா? நானே பாத்தீங்களா, ஜங்ஷன் தான் சொல்றேன் உங்களுக்கு க்ளூவே. சோ அந்த ஜங்ஷன்ல வந்து நம்ம நேரா வந்து அப்படியே சுத்திக்கிட்டு நம்ம அந்த பக்கம் திரும்ப போறோம். அந்த கூடுற அந்த ஒரு நடுவுல இருக்கிற இடத்த என்னன்னு சொல்லுவோம் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும்.
2: சந்து.
0: சந்து, சந்துனா வந்து நம்ம நேரா போயிருவோம். ஆனா இது வந்து ஜங்ஷன்றதுனால நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கு எப்படி திரும்பணுமோ திரும்பணும் இல்ல,
1: அதாவது நடுவுல இருக்கும், ஜங்ஷனுக்கு நடுவுல இருக்கும். வட்டமா இருக்கலாம்.
0: நீங்க வந்து லெஃப்ட்ல போனா லெஃப்ட்ல போலாம், நேரா போனா நேரா போலாம், சுத்திட்டு இந்த பக்கம் போனாலும் போலாம். வழிகாட்டி அப்படின்றீங்களா?
1: நான் வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு வந்து வட்டமா இருக்கும்
0: டெல்ஃபின் வந்து பாதி ஆன்சர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. எப்படி புடிச்சாரு பாருங்க, ரவுண்டானா அப்படின்ட்டு. ஆனா ரவுண்டானான்றதே கரெக்டான வேர்டு இல்லையே, என்ன பண்ணலாம் இப்ப? நீங்க சொன்னது கரெக்ட் தான். நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா, அது பேர் வந்து ரவுண்டானா கிடையாது. எனக்கே வந்து நேத்துதான் எங்க வீட்டுல வந்து சொல்லி கொடுத்தாரு. அது பேர் வந்து ரவுண்ட் அபவுட். ஆக்சுவலி நன்றி. சோ ரவுண்ட் அபவுட்லாம் இல்லைங்க, அது ரவுண்ட் ஆனாங்க அப்படின்வாங்க. சோ இது நம்ம நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஆனா அது வந்து ரவுண்ட் அபவுட்ன்றது தான் நானுமே புதுசா கத்துக்கிட்டேன். சுற்றுவளைப்பு வழி அப்படின்றாங்க. ஆல்ரைட், அடுத்த நேருக்கு வார்த்தையோட டெல்ஃபின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: வணக்கம், நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். யாரங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: சண்முகதுரை.
0: சண்முகதுரை சார்,
1: ஒரு வழி சொல்றேன், இடத்த பத்தி நான் சொல்றேன்.

0: வீட்டுக்கு அவங்க ஒரு கோர்வையே அழகா சொன்னாங்க. நீங்க அதுக்கு ரவுண்ட் ஆன விட்டு வெளில வீட்டுக்கு வந்துருங்க.
1: நீங்க வீட்டுக்கு போகணுன்ற நினைப்புல இருக்க கூடாது. அதை தாண்டி நமக்கு வாழ்க்கையில உருப்பிடுறதுக்கு நிறைய இடம்லாம் வேணும், பணம்லாம் வேணும். அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போயானோம். அந்த இடம் எந்த இடம்?
2: அந்த இடம் வந்து நம்ம வேலை செய்யற இடமா இருக்கு மேடம்.
1: வேலை செய்யற இடத்துக்கு பேர் என்ன?
0: என்ன சொல்லலாம்? இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? தமிழ்ல என்ன சொல்லலாம்?
1: யாரோ ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குது பக்கத்துல.
0: என்னது
2: வங்கி மேடம்?
0: வங்கியில வந்து வேலை செஞ்சு முடிச்சு பிற்பாடு நமக்கு, அதாவது 5 எண், 6 எண், 4 எண்ல நமக்கு சம்பளங்கள் வரும்போது அதை எடுக்கிறதுக்கு வங்கிக்கு போலாம். ஆனா அது வரணும்னா ஒரு இடத்துல இருந்து வரணுமே.
1: எங்க போவீங்க அந்த இடத்துக்கு? சரி, வங்கியில வேலை செய்யறவங்களுக்கு அது இடமா இருக்கலாம். எல்லாரும் வங்கியில வேலை செய்ய முடியாதுல்ல.
0: வணக்கம். இந்த பக்கம் டெல்ஃபினோட க்ளூ இருக்கு. அந்த பக்கம் யார் இருக்கீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
1: மாலினிமா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம்மா.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு?
2: நான் ஆல்ல கேட்டு இருக்கேன், எனக்கு லேட்டா தான வருது.
0: ஓ மை காட்.
2: நான் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே.
1: சரி, உங்களுக்கான க்ளூ என்னன்னா, நம்ம வந்து படிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடம் எந்த இடம் அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். அந்த இடம் இருந்தாதான் நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்.
2: கல்லூரி.
0: கல்லூரி.
1: கல்லூரியில வந்து நீங்க
0: கல்லூரியிலேயே படிக்கதான் செய்வோம். கல்லூரிக்கு அடுத்துக்கு அடுத்த இடத்துக்கு போங்க.
2: வேலைக்கு போவான்.
0: எங்க போவோம்?
1: கடமை உணர்ச்சி நிஜமா பாராட்டேன். ஊருக்கு போனாலும் நான் எஃப்எம் கேட்டே ஆவேன் அப்படின்னு பாத்தீங்களா?
0: நன்றி நன்றி. வேலைக்கு போவோம், அலுவலகத்துக்கு போவோம், எல்லாம் காலேஜ் போவோம். எங்க படிச்சு முடிச்சு மறுபடியும் காலேஜ் பிஜி படிக்க போறாங்க போல. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
3: பிடித்து விட்டேன் சகோதரிகளே.
0: இணைப்பை பிடித்து விட்டீர்கள்.
3: தயாராங்கள், புறப்படுங்கள். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இரு சகோதரிகளுக்கும் பணிவான காலை வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுகிறீர்கள் ஐயா?
3: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து ஸ்ரீ ரங்கசாமி பேசுகிறேன்.
0: ரங்கசாமி ஐயா, உங்களுக்கான
3: குறிப்பு தமிழ், மொழி சொல்றீங்க, மொழி ஒரு மொழியிலா ஒரு இனமே அழிஞ்சிருங்க.
0: கண்டிப்பா
3: வரலாறுகள் நம்ம நாடுகள் கண்டிருக்குங்க. மொழி வந்து இனத்தின் அடையாளம் தான் என்பது முன்னோட்டமாக குறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இணைகிறேன் சகோதரிங்க.
0: ஓகே ஓகே சார். நம்ம வந்து பொதுவா வந்து ஒரு ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்த கடந்து போனாதான் நம்மளால வந்து ரயில் பயணத்தையே தொடங்க முடியும். அந்த இடத்த வந்து தமிழ்ல என்ன சொல்லலாம், இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்?
3: பிளாட்ஃபார்ம் சொல்லலாம், நடைமேடை என்று கூறலாம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி. அடுத்த க்ளோ கேட்காம கண்டுபிடிச்சீங்க.
1: நன்றி
0: நன்றி சார, நன்றி நன்றி.
3: வாய்ப்படுத்த முடியும், செய்ய முடியும். நன்றி
0: நன்றி நன்றி. நான் எப்பவுமே இவரோட ஒரு விஷயத்த ரொம்ப வந்து பாராட்டுவேன். நம்ம எவ்வளவுதான் டைவர்ட் பண்ணாலும், எவ்வளவு சொன்னாலும், அவர் ரொம்ப கான்சியஸா வந்து அவர் பேசுற மொத்த சென்டென்ஸுமே இங்கிலீஷ் கலக்காம தமிழ்ல பேசணும்ன்றது எப்பவுமே ரொம்ப அவர் ஆயத்தப்படுத்திட்டு வருவாரு. நான் ட்ரை பண்ணுவேன், நானும் முயற்சி பண்ணுவேன். ஒரு ஃப்ளோல ஃபர்ஸ்டே அவர் சருன்றா ஐயா என்று அழைக்கும் பாருங்க, அதுவே இங்கிலீஷ்லதான் இருக்கு. நடுவுல கொஞ்சம் கலந்துரும். சோ இவரு அதை கடந்துதான் போனோட படிக்கிட்டு அப்படியே சொல்லுவாருன்னு பார்த்தேன். பிளாட்ஃபார்ம், நடைமுறை அப்படின்னு கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு.
1: பயங்கர ஷார்ப்பா இருக்காங்க நம்ம நேயர்கள்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: இருவருக்கும் வணக்கம்ப்பா. மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
1: புஷ்பலதாம்மா, விளையாட ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கேன். தயார்.

0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை என்னன்னா, ஆரம்பத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபேஸ்புக்கு அதெல்லாம் சொன்னோம். அந்த ஃபேஸ்புக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்கிற ஒரு இடம் என்ன இடம்?
1: என்ன மேடம், திரும்ப சொல்லுங்க.
0: ஃபேஸ்புக், இன்ஸ்டா, இத எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவோம், அது என்ன பேர்?
2: அவங்களே பாதி சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. இது வந்து ஒரு பசங்க படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து டெல்ஃபின் சொல்றாங்க. இதுக்கு மேல க்ளூ கொடுத்தா டெல்ஃபின் அங்கே நடிச்சிருவாங்க.
0: சரி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: சரி மேடம்,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்,
1: மேடம்.
0: யாருங்க? கலாமா?
1: குட்
0: மார்னிங் கலாமா, உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆமா பர்டிகுலரா யாருமே அந்த ஆப் பேரை சொல்லி வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க.
0: எனக்கு தெரிஞ்ச பேஸ்புக் தான் சொல்லுவாங்க. இல்லமா இல்ல, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
2: நன்றி நன்றி கலாமா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், ரெண்டு பேருக்கும்
0: வணக்கம்.
3: வள்ளி பேசுங்க மேடம்.
0: வள்ளிமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன
3: பதில்? இணையதளம்.
0: இணையதளம் இல்ல, இணையதளம்னா இன்டர்நெட் ஆயிரும். இது வந்து எப்படின்னா, நீங்க இன்டர்நெட்ல வந்து நீங்க வெப்சைட் எதை வேணா நீங்க வந்து
2: நம்ம படிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், நமக்கு தேவையானத ரெஃபர் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம்.
3: பாப்பாங்க பசங்க, அது அதை
0: சொல்றீங்க. யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இது எல்லாத்தையும் கடத்தக்கூடிய ஒரு
2: தளம்.
0: தளம், சரி. நான் வந்து பாதி ஆன்சர் சொல்லிடுறேன். இது ஒரு ஊடகம்.
2: இது ஒரு ஊடகம். அவங்க ஆல்ரெடி வேற டெல்ஃபின் சொல்லிட்டாங்க. இதோட பேர் பாதி வந்து மீடியான்னு முடியுது.
0: ஆமா,
3: ஊடகமா?
0: ஊடகம், ஊடகம், மீடியா,
3: ஊடகமா?
0: இது ஒரு மீடியா.
2: என்ன வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு, நன்றி.
0: ஆனா சந்தியா, இது இவ்வளவு டஃபா இருக்குமான்றது எனக்கே தெரியல. வணக்கம்,
2: பிரமிலாமா ஆன்சரோட வந்திருக்கேன் மட்டும் சொல்லி எங்களை சந்தோஷப்படுத்துங்க பாப்போம்.
3: ஆமா, அது ரொம்ப ஈஸி தான். மீடியா பாதி சொல்லிட்டீங்க.
0: ஆமா,
3: சமூக ஊடகம், சோசியல் மீடியா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாலை வாத்தீங்க போங்க,
3: நிறைக்காதீங்க அப்படி சொல்லுவாங்கல்ல.
0: ஆமா ஆமா, ஓகே, நன்றி நன்றிமா, நன்றி. எஸ், இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நினைச்சு எடுக்கிறது எவ்வளவு நேரம் டஃபா போச்சு பாத்தீங்களா. ஜென் ஒரு வீடியோ எடுத்த கூட இருங்க, அவங்க உடனே சோசியல் மீடியால போடுற அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களே தவிர, பர்டிகுலரா யாருமே அந்த ஆப் பேரை வந்து சொல்ல மாட்டாங்க.
2: சமூக வலைத்தளம்ல யாருமே,
0: ஆமா, அதான் சமூக ஊடகத்துல போடுற பாருங்க அப்படின்னு ஒரு ஃப்ளோல யாரும் டக்குன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுதான். ஆல் ரைட், நிகழ்ச்சியில ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் ஒன்று வந்துட்டே இருக்கு. மதிச்சியம்பாலாவோட வாய்ஸ்ல, பிரதீப் ரங்கநாதனோட லிரிக்ஸ்ல, யுவன் சங்கராஜாவோட மியூசிக்ல, புது லவ் டுடேல இருந்து வந்துட்டு இருக்கு ஸ்டேடியம் மக்களை. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. நேரம் சரியா 10:36 ஆயிட்டிருக்கு. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
1: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில இருந்து.
0: சரஸ்வதிமா?
1: ஆ சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான ஒரு க்ளூ சரிங்களா?
1: ஆ சொல்லுங்க.
0: நம்ம மேல மேல போறதுக்கு இது உதவும். கால்வலி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உதவும். லிஃப்ட் மின் தூக்கி. கால்வலின்னு சொன்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, மேல மேல போனோட படிப்பு நினைச்சீங்களோ?
1: ஆமா.
0: நன்றி நன்றி நன்றிமா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: குயில் கோபி.
0: குயில் கோபி? ஆ, அந்த விசில் சத்தம் வராம தான் நாங்க வெயிட் பண்ணிருந்தோம். என்ன குயில காணுமே பாத்தீங்க? நெக்ஸ்ட் சார்,
2: என்ன டாபிக்?
0: என்ன டாபிக்? என்ன டாபிக்கா? இப்படிலாம் ஃபோன் பண்ணி எங்களை வந்து கலைக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க
2: கலைக்கிறீங்களா? காய்ங்க ரெண்டு பத்தலமா.
0: நான் வந்து உங்க ஒரு க்ளூ கொடுப்போம் சார். அந்த க்ளூ வச்சு அது என்ன தமிழ் வார்த்தை, என்ன ஆங்கில வார்த்தை அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். நடைமுறையில பயன்படுத்திட்டு ஒரு சொல் சரிங்களா?
3: என்னங்க இருமி காமிக்கிறீங்க?
0: ஹலோ, இனிப்பே ஆள காணுமே. வணக்கம் ரெயின்போ.

0: எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: யார் நீங்க, எது பேசுறீங்க?
1: வித்யா பேசுறேன்.
0: வித்யாமா?
1: ஆ,
0: உங்களுக்கான க்ளூ கொடுக்கலாமா?
1: சொல்லுங்க மேம்.
2: இவங்களுக்கான க்ளூ என்னன்னா, இது வந்து நம்ம விளையாட்டா நம்ம ஃபன்னா ஒரு வார்த்தையா சொல்லுவோம், வருங்கால சந்ததியினர் தெரிவா போகிறது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு வார்த்தை.
1: இன்னொரு தடவை சொல்லுங்க மேம் க்வெஸ்சன்.
2: க்வெஸ்சன் இல்லை, இது இது ஒரு வார்த்தை. இது வந்து எதுக்கு சொல்லுவோம்னா, நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை நடந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த வார்த்தையின் மூலமா நம்ம தெரிஞ்சுப்போம். அதை நம்ம பண்ண என்ன சொல்லுவோம்னா, வருங்கால சந்ததியினர் இதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன வார்த்தை அது? இதை வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டாவே படிப்போம் ஸ்கூல்ல.
1: பழமொழி
0: இல்ல இல்ல, ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு
2: ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டை நம்ம ஸ்கூல்ல உட்கார்ந்து படிப்போம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், சாப்பிட்டீங்களா?
3: ஆ, சாப்பிட்டோம். நீங்க?
0: நாங்களும் சாப்பிட்டோம் சார்.
2: நான் நினைப்பாரு சாப்பிட்டியான்றது ஒரு கேள்வியா
0: கேள்வியா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அது கேள்வி இல்ல. கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்டேன். ஆனா நம்ம கையிலயே ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கறோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து இல்லனா இப்ப யாருமே வந்து அடுத்த என்ன பண்றதுனே தெரியல, என் கையில இப்ப அது வேணுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி ஒரு விஷயம் அது. அதுக்கான உணவு இதுதான். எது
3: அதுக்கான உணவு? இதானா அதுக்கான உணவு?
0: உங்க கையில ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்றத கண்டுபிடிங்க.
3: என் கையில என்ன? அலைபேசி தான் இருக்கு.
0: அலைபேசிக்கான உணவு இதுல இருந்தா சார் கிடைக்கும். அப்ப இது என்னவா இருக்கும்? அலைபேசி விடை இல்ல.
2: அலைபேசிக்கான
0: விடை வந்து அண்ணன், அலைபேசிக்கான உணவு வந்து இதுல இருந்தா கிடைக்கும். இது குடுத்தாதான் தெம்பா இருப்பாப்புல. இது குடுக்கலன்னா தெம்பி இல்ல,
2: பாப்பாமா இல்ல மயங்கிடுவாரு.
0: என்னன்னு கேப்போம். நிகழ்ச்சியில ஒரு சின்ன பிரேக் ஒன்னு எடுத்துட்டு சூப்பரான சாங்கும் வந்துட்டே இருக்கு. அதை தொடர்ந்து காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்துல தான் பாடலும் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அந்தோனிதாசன் அனைவரும் ரவிச்சந்திர இணைந்து பாடிய பாடல், அனைவரோட மியூசிக்ல விக்னேஷ் சிவனோட வரிகளை வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இங்க எல்லாமே தூளு.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பம்டி பம்டி பக்கிட்ட பம்டி பம்டி படலி பட்ட பம்டி பம்டி.

0: எனக்கும்
1: பெருசா போயிடுச்சு. வசதியா இருக்குன்றதுக்காண்டி வியாதிய காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லுங்க.
2: என்னமா சொல்ற?
1: இப்போ உங்க கடையில டீ வாங்குறவங்களுக்கு பிளாஸ்டிக் கப்ல டீ ஊத்தி குடுக்கறீங்க. அதே மாதிரி சாம்பார் வடை மாதிரியான ஐட்டங்கள்லாம் வாங்கும்போது கொதிக்க கொதிக்க பாலித்தின் இல்லாட்டி பிளாஸ்டிக் பைகள்ல ஊத்தி குடுத்துறீங்க. சோ அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இந்த சாப்பாடு ஐட்டங்கள்ல கலந்துருது. இந்த மாதிரி பாலித்தின் பைகள்ல போட்ட உணவுகள்லாம் சாப்பிடும் போது நாளடைவுல புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு.
2: சரிமா, இனிமே பிளாஸ்டிக் பாலித்தீன் சம்பந்தமா எந்த பொருளும் கடையில வச்சுக்கவே மாட்டோமா? ஓகே தானே?
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: சூடான எந்த உணவு பொருளையுமே பிளாஸ்டிக் பாலித்தீன் மாதிரியான பொருட்கள்ல வாங்குறத தவிர்க்கலாமே. அன்போடு சொல்லிக்கிறது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: கெட் செட் கோ கோ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. எஸ், கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 10:47 ஆயிட்டு இருக்கு. இப்படிலாம் உங்களை யார் கேம் கண்டுபிடிச்சு சொல்றது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்களோ.
1: இருந்தாலும் இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான
0: கேமா தான் இருக்கு. அப்படின்றதுனால இந்த கேம் நாங்கள் கண்டினியூ பண்றோம். எஸ், நீங்களும் கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 2986003838 2952545544. இவ்வளவு வேகமா சொன்னா நான் எப்படி கால் பண்றதுன்னு யோசிக்காதீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சந்தியா மற்றும் மற்ற காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு,
1: என் பேர் வரல தானே உங்களுக்கு?
0: உங்க பேர் டெல்ஃபின்ஸ்.

0: அதாவது எக்ஸ்ட்ரா பசிக்கும் போது இதை சாப்பிடுவோம் சார். சாயங்காலம் சாயங்காலம் டீ காஃபி எல்லாம் குடிக்கிறீங்கன்னா இது தேவைப்படும்.
1: ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னு சொல்றீங்க
2: தமிழ்ல.
1: இது பொரிகடல பொரி பொரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து
0: ஆமா என்ன சொல்லலாம் ஸ்நாக்ஸ் தான் சொல்லணும்.
1: நீங்க சொல்லலாமா அதெல்லாம்
2: ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் சொல்லாம வேற எப்படி சொல்வாங்க அப்படின்ற
1: சிறு தானியங்கள் சொல்லலாம்.
0: அப்படி சொல்றீங்க. அதாவது தின்பண்டம் சொல்லுவாங்க சார். தின்பண்டத்தை தேடும் தின்பண்டம். ஆனா வீட்டுல போயிட்டு தின்பண்டம் இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டோம். அவங்க நம்மள திரும்பி பார்ப்பாங்க. ஸ்நாக்ஸ் இருக்காப்பா ஏதாவது அப்படின்னு கேட்போம். நன்றி சார். நன்றி. அருமை சார் அருமை. நன்றி நன்றி சார். ரீசெண்டா நான் கூட ஒரு எபிசோட் பார்த்தேன். பார்த்துட்டு நான் போய் ட்ரை பண்றேன். கம்புல பாப்கார்ன் பண்றாங்க. கம்பு வறுத்து கம்பு பொரியும் அது பேரு. அது கம்பு பொரின்னு சொல்லியிருந்தா ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரெடிஷனல் ஐட்டம் நினைச்சிருப்பேன். எங்க அம்மா இப்படி திரும்பி காணேன். இங்க பாருங்க கம்புல பாப்கார்ன் அப்படின்னு எங்க அம்மா மூஞ்சி பாரு. இதான் கம்பு பொரி அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரியாதுல அப்படின்னு இருந்தது. அப்படிதான் இருக்கு. ஓகே அடுத்த நேர் வணக்கம்.
3: சந்தியா தல்சன் இருவருக்கும் வெளியே கால வணக்கம். சிங்கச்சோழன் சென்னை ஆர்கே நகர்.
2: சிங்கச்சோழன் சார் சொல்லிட்டீங்க சார். அதுவும் என் பேர் அழகா சொன்னீங்க பாத்தீங்களா. இங்க இருக்கீங்க நீங்க
3: இல்ல இப்ப சந்தியா அவருக்கு சொன்னாங்கல்ல அப்பதான் கரெக்டா
2: கண்டுபிடிச்சேன். டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க.
0: நான் பாதியில பாதியில நம்ம ஷோ கேக்கறதுனால அவங்க ஒரே லேடிஸ் லேடிஸா இருக்காங்களே யாருன்னு தெரியலையே. குரல் மிக்ஸ் ஆகுதுன்னு வச்சிருப்பாங்க சார் கண்டுபிடிச்சிட்டாரு.
3: நான் முன்னாடி அந்த ஃபேட் அண்ட் திபெத் நேம் டென்சின் ஒன்னு வரும் அந்த டென்சி நேம் நினைச்சேன்.
0: ஓ அப்படி நினைச்சிட்டீங்க.
2: சரி ஓகே விளையாட ரெடியா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க மேம்.
2: சரி உங்களுக்கான வார்த்தை என்னன்னா இந்த நாள் வந்தா எல்லாரும் சந்தோஷமாயிடுவோம். இந்த நாளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். இந்த நாள் வந்தா எல்லாருமே குஷி ஆயிடுவோம். அது வந்து அதுவும் நம்ம ஸ்கூல் போற பசங்களுக்கு எல்லாம் இந்த நாள் வந்துச்சுன்னா ஜாலி ஆயிடுவோம். சொல்லுங்க
3: விடுமுறை.
2: இங்கிலீஷ்ல
0: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் மேடம். திருநெல்வேலி நரசிம்ம பேச மேடம். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் சார். ரெடியா இருக்கீங்களா
4: விளையாட?
2: விளையாட ரெடியா இருக்கீங்க? அவர் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி குஷி ஆயிட்டாரு நினைக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க சார்
4: நீங்க.
0: உங்களுக்கான க்ளூ சார் சரிங்களா?
4: சொல்லுங்க.
0: வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்துட்டாங்க சார். விருந்தாளி வந்தாங்கன்னா இந்த இடத்துல இங்க வந்து உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து சேர் கிடையாது இன்னொரு ஐட்டம். அத வந்து நீங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்ல என்ன சொல்வீங்கன்றத சொல்லுங்க.
4: பாயன் சொல்வா பண்ட பாயனே.
0: பாய் வந்து தரையில போடக்கூடிய தரை இல்ல. இதுவும் வந்து ஒரு மாதிரி ஓரளவுக்கு
2: குஷன்னா இருக்குமா?
0: அப்படி இருக்கும். அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க மெத்து மெத்து மெத்தனு இருக்கும். உட்காருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உட்காருங்க
2: சேர் மாதிரிதான் இருக்கும். ஆனா
0: சேர் மாதிரிதான் இருக்கும். ஆனா சேர் இல்ல. சோ நம்ம கூட எங்கேயா முடி வெட்டுறதுக்கு எல்லாம் போனா நம்மள வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கதான் சார் உட்கார வைப்பாங்க. அங்க
2: ரிசப்ஷன்ல தெளிவா நான் குஷன் எல்லாம் போட்டுருப்பாங்கன்னு சொல்ற பெஞ்சுட்டீங்க பாத்தீங்களா டக்கு நீங்க. சரி அடுத்தவங்க
0: அடுத்து அடுத்த ரேட்டு கேட்கலாம். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி
4: நன்றி.
0: வணக்கம் வணக்கம். அவங்க உண்மை கடுப்பாயிட்டாங்க. என்ன குஷன் வேண்டி கிடக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம். வணக்கம்
5: வணக்கம் மேடம். ஜெயக்கிட்ட அம்மர் ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர் சார்
5: சொல்லுங்க மேடம். குட் மார்னிங். ரெண்டு
0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
5: ட்ரை பண்ணிருக்கேன்.
0: ரவுண்ட் டர்னால இருந்தே ட்ரை பண்ணீங்க பாத்தீங்களா? யூ டர்ன் போட்டு வந்துட்டீங்க நீங்க.
5: ஆமா ஏனா அது ரூட் டர்ன் போட தெரியும் அதனால வந்துட்டேன்.
0: சூப்பர் சார் சூப்பர்.
2: இல்ல ரவுண்ட் அபௌட் போட்டு வந்திருக்கார்.
0: ரவுண்ட் அபௌட் போட்டு வந்திருக்கார். ஆமா ரவுண்ட் அபௌட் போட்டு வந்திருக்கீங்க. ஓகே
5: என்னிலே ரவுண்ட் அபௌட்
0: ரவுண்ட் அபவுட் எஸ் தேங்க்யூ மகேஷ் ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கே தெரியாதுங்க, அவர் தான்

0: என்னது ரவுண்ட் ஆனவா அப்படின்ட்டு. ரைட் சார், உங்களுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பொதுவாக வந்து விருந்தாளிகளாக வந்தாங்கன்னா இங்கே உட்காருங்கன்னு சொல்லுவோம். நம்மளே ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருந்தோன்னா ரிசப்ஷனில், அதாவது ஒரு இடத்துல நம்மளோட வரவேற்பு அறையின் வாங்கலாம், அந்த இடத்துலலாம் இதில் உட்கார சொல்லுங்க, சொல்லு உட்காருங்க அப்படின்னு வாங்க. இது வந்து கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கும் சார். இது என்னது?
1: சோபா செட்டு.
0: சோபா, சோபா. ஓகே, அதை தமிழ்ல என்ன சொல்லலாம்? காமெடியா போயிடுச்சு மேடம் அப்படின்றாரு. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு காலரா வந்து அவரு நம்ம நிகழ்ச்சியை வந்து இனிதே நிறைவு பெற வச்சுட்டாரு. எஸ், இன்னுமே நாங்க வந்து நிறைய க்ளூ வச்சிருக்கோம், அந்த அளவுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் நேரமின்மை காரணமாக நாங்க வந்து இப்போதைக்கு ஷட்டரை சாத்திட்டு கிளம்புற நேரத்துல இருக்கோம். நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னு கேக்குறீங்களா? உள்ளத்தை அளித்தா திரைப்படத்துல இருந்து மனோ மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். பழனி பாரதியோட வரிகள்ல சிற்பியோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. நான் இப்போதைக்கு கிளம்புறேன், பட் உங்க கூட டெல்ஃபின் வந்து தொடர்ந்து
2: மறுபடியும் ஒரு மணிக்கு உங்களை வந்து மறுபடியும் திரைக்கானம் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன்.
0: ஆல் ரைட், மீண்டும் நான் உங்களை வேற ஒரு நாள் வேற ஒரு நிகழ்ச்சி வேற ஒரு தருணத்துல வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் ஸ்டார் பாய் ஃப்ரம் சந்தியா
2: மற்றும் டெல்ஃபின்.
0: எஸ் ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இங்க எல்லாமே தூளு.
0: ஓகே.

0: A very good afternoon to all our dear listeners tuned in to Akashvani's FM Rainbow 102.6 megahertz. Before we get started with our next program, which is Played Cool, a quick look at the top news stories at this hour. Government all-party meeting begins at Parliament House annexe in New Delhi ahead of monsoon session of Parliament beginning tomorrow. Rajouri town in Jammu and Kashmir hit by...
1: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கியிருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். 2024 தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற தமிழ் திரைப்பட கலைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஸ்கேட்டிங் மூலம் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் தனியார் அடையாள அட்டையை பெறுவதற்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மேலகிரி மலையில் நேற்று தொடங்கிய கோடை விழா இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டயத்தை இந்தியாவின் பி சிந்து கைப்பற்றியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3 மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று நள்ளிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் மருத்துவ காப்பீடு, மருத்துவ ஆலோசனைகள் போன்ற அனைத்து சேவைகளையும் ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கும் நோக்கில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இயக்கம் காகித பயன்பாடற்ற முறையில் மருத்துவ சேவைகளை பொதுமக்களுக்கு விரைவாக வழங்குவதில் உலகளவில் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பாக உருவெடுத்துள்ளது. தற்போது வரை சுமார் 93 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் 104 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ ஆவணங்கள் டிஜிட்டல் முறையில் இணைக்கப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் எளிதாக கிடைப்பதை உறுதி செய்ய வலுவான டிஜிட்டல் கட்டமைப்பு அவசியமாகிறது. இதற்காக கடந்த 2021 செப்டம்பர் மாதம் மத்திய அரசால் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 14 இலக்க தனித்துவ அடையாள எண் மூலம் நோயாளிகள் தங்களின் மருத்துவ வரலாறு, பரிசோதனை அறிக்கைகள், மருந்து சீட்டுகள், காப்பீட்டு விவரங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். நாடெங்கிலும் உள்ள அரசு, தனியார் மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், மருந்தகங்கள் இந்த ஒற்றை தளத்தில் இணைக்கப்பட்டு வருகின்றன. நோயாளிகளின் முன் அனுமதியுடன் மட்டுமே அவர்களின் மருத்துவ ஆவணங்கள் பிற மருத்துவமனைகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்பதால் தரவுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. கோவிட்19 பாதிப்பு கண்காணிப்பு செயலியாக இருந்த ஆரோக்கிய சேது தற்போது முழுமையான பொது சுகாதார செயலியாக மேம்படுத்தப்பட்டு 2026 ஜூன் மாதம் 29 அன்று ஆரோக்கிய சேது 2.0 என்ற பெயரில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய செயலியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பயனர்கள் தங்களின் உடல்நலம் சார்ந்த நடவடிக்கைகள் விவரங்களை கண்காணிக்க முடியும். அத்துடன் அருகில் உள்ள மருத்துவமனைகளை கண்டறிதல், இரத்த வங்கிகளில் உள்ள இரத்த கையிருப்பு விவரங்களை உடனுக்குடன் அறிதல், தொலைதூர மருத்துவ ஆலோசனைகளை பெறுதல் போன்ற வசதிகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பிரிவில் மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்பதை தவிர்க்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட QR கோட் அடிப்படையிலான வசதி மூலம் பதிவுக்கான காத்திருப்பு நேரம் 1 மணி நேரத்திலிருந்து வெறும் 2 நிமிடங்களாக குறைந்துள்ளது. டிஜிட்டல் முறையில் வலுவூட்டப்பட்ட சுகாதார சூழலமைப்பை உருவாக்கும் நோக்கில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய சுகாதார ஆணையத்தால் செயல்படுத்தப்படும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் நாடு முழுவதும் 90 கோடிக்கும் அதிகமான ஆபா கணக்குகள், அதாவது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகள் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளது. இது ஒரு இணைக்கப்பட்ட, ஒன்றோடொன்று இணக்கமான மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட டிஜிட்டல் சுகாதார சூழலமைப்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஒரு முக்கிய படியாகும். ஆபா என்பது ஒரு தனித்துவமான 14 இலக்க டிஜிட்டல் சுகாதார அடையாளமாகும். இது குடிமக்கள் தங்கள் சுகாதார பதிவுகளை அவர்களின் சம்மதத்துடன் பாதுகாப்பாக இணைக்கவும், அணுகவும் மற்றும் பகிரவும் உதவுகிறது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் முக்கிய அடிப்படை கூறுகளில் ஒன்றாக ஆபா ஆனது சுகாதார வழங்குநர்கள் மருத்துவ வசதிகள் மற்றும் டிஜிட்டல் சுகாதார பயன்பாடுகள் முழுவதும் நீண்டகால சுகாதார பதிவுகளை உருவாக்குவதை ஆதரிக்கிறது. இதன் மூலம் குடிமக்களுக்கு அவர்களின் சுகாதார தகவல்கள் மீது அதிக கட்டுப்பாட்டை அளித்து அவர்களை மேம்படுத்துகிறது. தேசிய சுகாதார ஆணையம் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தை ஏற்றுக்கொள்வதை விரைவுபடுத்துவதற்கும் நாடு முழுவதும் உள்ள குடிமக்கள் நம்பகமான, ஒன்றோடொன்று இணக்கமான மற்றும் டிஜிட்டல் முறையில் இயக்கப்பட்ட சுகாதார பாதுகாப்பு சூழல் அமைப்பிலிருந்து பயனடைவதை உறுதி செய்வதற்கும் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் சூழல் அமைப்பு பங்காளர்களுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றி வருகிறது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மேன், எல்லாருக்கும் பெரிய பெரிய குட் ஆஃப்டர்நூன் சொல்றது நான் உங்கள் ஆஜிபினா. ஸோ எல்லாருக்கும் ஒரு மதிய வணக்கம். ஸோ இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு டாபிக் தான் வந்து பேச போகிறோம். ஸோ இது டாபிக் அப்படின்னு சொல்றதை விட எஸ், இது நம்ம எல்லாரும்

எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு மீ டைம், அதாவது என் நேரம் அப்படிங்கிறது வந்து ஏன் அவசியமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கோவா திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கேன், இந்த பாடலை கேட்டு ஸ்டே டியூன். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல.

0: இங்கோ எஃப்எம் கேட்டு பாரு, இங்க எல்லாம் செம்ம தூளு துள்ளலான ஆர்டிஸ்ட் பேச்ச கேளு. பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட், அதுக்கு தானே ரெயின்போ கேட்டு. ஆனேனே நானும் வாழு ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே செம்ம தூளு.
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே செம தூளு.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 101.4 இங்க எல்லாமே தோல்வி.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
2: மிகவும் அவசியம் அப்படின்னு ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம், யாருங்க இந்த? வெரி குட், சூப்பர். சரி, ஓகே. மீ டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல் ரீதியாக, மனசு ரீதியாக, அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற சொசைட்டி, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்மளோட வீடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நமக்கு நிறைய டைலாமாஸ் இருக்கும். சரி, ஓகே, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இது பண்ணால் யாராவது கேள்வி கேட்பாங்களா, இல்லை இந்த விஷயம் எப்படி போகும், இல்லை இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம்னா இது எப்படி போகும், ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறோன்னா ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி எல்லாம் ரன் பண்ண போகிறோம், அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, யாருமே சப்போர்ட் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பேக்கப் எப்படி இருக்கும், அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி இருக்கும் மூளை. அப்படிதான் எனக்கும் இப்ப இருக்கு. ஓகே, வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம் கலா மேடம், நீங்க சொல்லுங்க, எதுக்கு உங்களுக்கு வந்து என் நேரம், அதாவது மீ டைம் வந்து ஏன் அவசியமா நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு இந்த ஒரு மணி நேரமாவது எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது மீ டைம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கா? சூப்பர் மேடம், நன்றி நன்றி. அவ்வளவுதாங்க, இவங்க சொன்ன மாதிரிதான் சிம்பிள். அதாவது வாரம் முழுக்க வந்து நமக்கு ஒரே வேலையா இருக்குங்க. அதாவது இந்த சண்டே வாட்ச் வந்து இது எனக்கான டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கலாம் இருப்பேன். அப்போ கூட எங்க வீட்டுல எல்லாம் என்ன விட மாட்டாங்க அப்படின்னு இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி, ஓகே, மீ டைம் வந்து மிகவும் அவசியம் நம்மளோட மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம உடலை நாம பாத்துக்கிறதுக்காகவும். ஸோ மீ டைம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டே ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் அந்த டைம் கேட்கறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. மீ டைம் அப்படின்றது வந்து எதையும் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்துக்காக நீங்க கொடுக்குற டைம், அதாவது ஒரு வாக்கிங் இருக்கட்டும், ஜாக்கிங், ஒரு எக்ஸசைஸ், த்ரெட்மில்ல கொஞ்ச நேரம் ஓடுவோமா, அது கூட வந்து மீ டைம் தாங்க. ஸோ நமக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாமே வந்து நமக்கான நேரம் அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு நமக்கான நேரம் மிகவும் அவசியம் அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம எல்லாருக்காகவும் வந்து ஆண்ட்ரியா அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் திரைப்படத்துக்காக போடலாம் தேவி. அண்ட் இந்த பாட்டை கேட்ட ஸ்டேஜின் மக்களை இதில் எஃப்எம் 101.4 இல்லாமே செமதுல.

0: அனிதா சந்திரசேகர் இவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 12:32 ஆயிட்டு இருக்கு.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
2: சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து தூங்குறது, அம்மா தூங்குவாங்க, அதே மாதிரி கணவன் வந்து அவ தூங்குவா, எழுப்ப கூடாது. அது அதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் படுத்துப்பேன்.
0: அதுதான், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. சூப்பர் சூப்பர் மேடம். அப்புறம்
2: அது ஒண்ணு, இன்னொன்னு வந்து கடவுள் வழிபாடுக்குன்னு ஒரு நேரம், அது சாயந்தரமோ அது எனக்கு அந்த நேரத்துலயும் யாரும் இந்த நேரம் அவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்க, கூப்பிட கூடாது. அந்த போன கூட யாரும் தெரிஞ்சவங்க வீட்டுல உள்ளவங்க புள்ள மருமக கணவன் யாரும் போன் கூட பண்ண மாட்டாங்க. யாராவது வந்து கேட்டாலும் அவங்க இப்ப ஒன்னும் தொந்தரவு பண்ண கூடாது, ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சு அனுப்பிடுவாங்க.
0: சூப்பர் மேடம், ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க, நன்றி. ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க இந்த மீட்டை.

0: இல்ல தூக்கம் பாத்தீங்களா, தூக்கமே எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. வணக்கம், யாருங்க இந்த?
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: ஓகே சாந்தி மேடம், நீங்க சொல்லுங்க.
1: நீ டைம் வந்து எல்லா ஹியூமன்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது டெய்லி 1 hour இருந்தாலும் ஓகே, இல்ல வீக்லி ஒன்ஸ் ஒன் டே இருந்தாலும் ஓகேனா, அவங்க டெய்லி பிஸியாவே இருப்பாங்க, ஸோ அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த ஒன் டே வாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, ரிலாக்ஸ் பண்றது, செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, அப்புறம் நெக்ஸ்ட் வரப்போற ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பிளான் பண்றது, இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா மைண்ட் நெக்ஸ்ட் வரப்போற ஒர்க் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நிச்சயமா மீ டைம் தேவைதான். ஆனா நிறைய வீட்டுல அம்மாக்கள், எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல கூட எங்க அம்மா எல்லாம் ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே இல்ல. சண்டே கூட அவங்க உழைச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய வீட்டுல பெண்கள் எல்லாம் மீ டைம் எல்லாம் அப்படின்னா என்ன அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒர்க் பார்த்துட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட், அவங்க சன், அவங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்.
0: சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மேம். அழகா நம்மளுடைய நேர்கள் ரொம்பவே அழகா வந்து அந்த மீ டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ எவ்வளவு அவசியம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றத விட அவங்க தான் சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அடுத்ததா வந்து சுக்ரன் திரைப்படத்துக்காக பாடலாம். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை இது ரெயின்போ FM 101.4 இல்லாமே சமதுல.

0: ஹாய், நான் உங்க ஹரிசுக்குமன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே கண்ணது.
1: நீங்க
2: ஒரு கப் காஃபி அப்படியே குடிச்சிட்டு ரசிச்சிட்டு இதையும் கேட்டுட்டு எனக்கான டைம் இந்த ஒரு தகவல் அதெல்லாம் கேட்டுட்டு ரசிச்சிட்டு நீங்க ஆர்ஜே யார் வர போறாங்க என்ன கொண்டு வர போறாங்கன்னு கேட்டு கேட்டு ரசிச்சிட்டு இருக்க பாருங்க. அதெல்லாம் எங்களுக்கான டைம், எனக்கான டைம்.
3: எவ்வளவு சூப்பரா சொல்றீங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண அந்த விதம் எனக்கு பிடிச்சிருக்கு மேம். நன்றி நன்றி.
2: தேங்க்யூ மேம்.
3: நன்றி நன்றி. ரொம்ப அழகாக வந்துச்சுனாங்க. அவங்களுக்கான நேரம் வந்து இந்த எஃப்எம் கேட்கறதுலையும் சரி இந்த மாதிரி கால் பண்ணி பேசி, ஸோ அவங்களுக்கான நேரத்தில் இது எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க கேட்கறதுக்கு. சரி ஓகே, அடுத்ததான் வந்து நம்ம எல்லாருக்காகவும் வந்து கோவை பிரதர்ஸ் திரைப்படத்துக்காக போடலாந்திவே அண்ட் இந்த பாட்டை கேட்ட மக்களை ஸ்டேஜ் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செமதூல்ல.

எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்துவம்.

நரீஷ் ஐயன், சாதனா சர்கம், கவிலன், ஸ்ரீகாந்தேவா இவர்களுடைய பியூட்டிஃபுல்லான காம்போல சரவணாதரை வருதுக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 12:53 ஆயாச்சு. அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியினுடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து என்னைக்குமே ஒரு பொண்ணுன்னு எடுத்துக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்து குடும்பத்தையும் சரி, வேலையையும் சரி, உறவுகளையும் சரி கவனிக்கிறாங்க. ஆனால் தன்னை தானே கவனிச்சிக்க சில டைம் மறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் கண்டிப்பாக என்னுடைய நேரம், அதாவது மீ டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது வந்து ஒரு சுயநலம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம மன அமைதிக்கு, நம்மளை வந்து மீண்டும் நம்மளை வந்து அந்த எனர்ஜியை ரீகெயின் பண்ணி நம்ம வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வல் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்பவுமே வந்து மற்றவங்களுக்காக வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. வீட்டில் இருந்தோம்னா வீட்டில் இருக்கவங்களுக்காக ஓடுறோம், ஆஃபீஸ்க்கு போனோன்னா நமக்கு இருக்கிற பாஸுக்காக வந்து ஓடுறோம், உழைக்கிறோம். ஸோ அப்படியே வந்து நமக்கான நேரம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க.

0: நம்மளுடைய மன அழுத்தம் வந்து நல்லா குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வீஸ்லாம் சொல்கிறாங்க. பட் நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நேரத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ ஒரு கொஞ்சம் நேரங்க, அதாவது உங்களுக்கு பிடிச்ச புக்கு படிக்கிறதுலேருந்து, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை கேட்குறதுலேருந்து, அமைதியாக ஒரு காஃபி குடித்தாலுமே கூட அதுவும் வந்து உங்களுடைய மீ டைம் தாங்க. ஸோ அதனால் உங்களுடைய மீ டைமை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் ஷோ வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்புறேன். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கும் மீ டைம் தேவைப்படுதில்லை. அதில் ஒரு குட்டி பிரேக்கு போயிட்டு திரும்பவும் 2 மணிக்கு உங்கள் எல்லாரும் கூட பேசுறதுக்காக ஓடோடி வந்து விடுவேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண அப்படியே ஸ்டேச்சினாக இருக்கணும். நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 நம்ம நிகழ்ச்சியினுடைய எண்டாக உனக்கும் எனக்கும் திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடலாந்திவே இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் மக்களே.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 1:01 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம். அந்த காலத்து போஸ்ட் பஸ் ஞாபகம் இருக்கா? சிகப்பு கலர்ல தெருமுக்கில் ரொம்ப கம்பீரமா நின்னுட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள 1000 மனுஷங்களோட காதல், கண்ணீர், எதிர்பார்ப்பு அப்படின்னு எல்லாத்தையும் தாங்கிட்டு அமைதியாக இருக்கும். இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஹாய் மெசேஜில் இல்லாத ஒரு ஜீவன் அன்னைக்கு அந்த இன்லேண்ட் லெட்டர்லேயும் கார்ட்லேயும் இருந்துச்சு அப்படின்றது தானே உண்மை. ஓடிடுச்சு, ஆனால் அந்த காலத்தோட வாசம் இன்னும் போகலை. அதை இன்னும் நம்ம பாட்டிலையும் கதையிலையும் திரும்ப கொண்டு வர போகிறோம். உங்கள் கூட அடுத்த 1 மணி நேரம் பயணிக்க போகிறது உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம திரைக்கான நிகழ்ச்சியில் 60கள் 70களில் இருந்த ஆகச்சிறந்த திரைக்கானங்களை உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்க முதல் பாடலே காதலுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். டிஎம்எஸ் சாரோட கம்பீரமான குரலையும் பி சுசிலா அம்மாவோட மென்மையான குரலையும் சேர்ந்து ஒரு அற்புதமான பாடல் தான் வரப்போகுது. பாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் படகோட்டி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

சுசிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 1:11. எப்பொழுதுமே பழைய பாடல்களுக்கு அப்படின்னு ஒரு தனி இடம் இருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய பழைய பாடல்களை, குறிப்பாக காதல் பாடல்கள் வந்துட்டால், அந்த காதல் பாடல்களில் இருக்க தன்மை இருக்கு இல்லையா, அதோடைய அழகிய சிறப்பு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய திரைக்கானம் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்க பாடல், சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில், வாலி வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் இது உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கேட்டு வந்த நேரம் 1:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திற்காக கொஞ்சி கொஞ்சி பேசி மதி அழக்கும் மதி மயக்கும் அப்படின்ற ஒரு அருமையான பாடல். பி சுசிலா குரலில், மருதகாசி வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

நேரம் 1:29. கேட்ட பாடல் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில், டி என் ராமையா தாஸ் வரிகளில், ஆதி நாராயணன் ராவ் இசையமைப்பில் கேட்டு

gini tuh. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் சொர்க்கம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில், ஆலங்குடி சோமு வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இது வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 1:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம். இன்னும் ஒரு அருமையான பாடல்ல ஆட்டுவித்தான் யார் ஒருவன், அவன்தான் மனிதன் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்தோம். அதுவும் குறிப்பாக அந்த வரிகள் இருக்கு இல்லையா, நான் இருக்கும் நிலைமையில் என்ன கேட்டால் நன்மை செய்து துன்பம் வாங்கும் நெஞ்சம் கேட்பேன் அப்படின்றது இருக்குல்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எல்லாருக்கும் நன்மை செய்கிற நெஞ்சம் இன்னத்தையும் இன்னமும் எனக்கு நிறையா கொடுக்கணும் அந்த ஆண்டவன் கேட்குற அந்த மனசு இருக்கே, அந்த மனசு தாங்க. அப்படி ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசிச்சிருக்கோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: சிவந்த மண் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கேட்ட பாடல் ஒலித்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நேரம் 1:52 ஆயிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய திரைக்கான முயற்சியில் அடுத்ததும் ஒரு அருமையான கிளாசிக் பாடல் தான் ஒலிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். தில்லானா மோகனாம்பால் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில், இதோ உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.
1: தகடதான்

1:58 ஆயிட்டிருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நிறைவு பாடலா ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் வாலி வரிகளில் கே வி குமார் இசையமைப்பில் இது உங்களுக்காக. வெற்றி வேண்டுமா போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிறைவு பாடலாக ஒலிக்கப்பிருக்கு. ஸோ நான் இதோட கிளம்புற, மீண்டும் உங்களை வேறொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்

அனைவருக்கும் ஒரு மதிய வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். ஸோ சூப்பரான இந்த ஆஃப்டர்நூன் டைமில், அதுவும் சண்டே, அதுவுமா வந்து ஓகே எல்லாம் வந்து அப்படியே சிறப்பான வேலை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயாக உட்காந்தப்போ அப்படியே வந்து சூப்பரான மெலடி ட்ராக்லாம் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அப்படியே இதமாய் இசையாய் எஸ்ரெயின் எஃப்எம்னு தொண்ணூப்பள்ளினால இதமாக இசையாய் தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் அஜய் விநாஸ் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்து திரைப்படத்துக்காக பாடலாம் தேவி கேட்டு ஸ்டே டியூன்.

0: கண்டலைங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயேன்.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காதபா, கண்ணு கூசுது இல்ல.
0: கொஞ்சம் நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்ப நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தானே வந்த, அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச, எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களா நீ யோசிக்கலையப்பா?
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிறேன், அதர் ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
4: போட்டா ஒரு மழை துளி என்னை
3: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்.

0: 2:26 ஆயாச்சு. ஸோ இந்த சூப்பரான இந்த மதிய வேலையில் வந்து சாப்பிட்டா அப்படியே வந்து மெலடியான சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா அதே மாதிரி என்ன தான் வந்து லைஃப்பில் நடந்தாலும் சரிங்க, நான் வந்து சாப்பிட்றதை நிறுத்தவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியான கும்பலில் நாமளும் ஒருத்தவங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலான ஏதாவது ஒரு சாப்பாடை நம்மளே சமைச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுவும் வந்து நம்மளை பார்த்து கலாய்க்குது. சரி ஓகே, ஸோ என்ன எப்படி போனாலும் சரி எது நடந்தாலும் நான் வந்து ஸ்ட்ராங்காக தலைக்கீழாக தான் குதிப்பேன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லா விஷயமும் வந்து அப்படியே சாங் ஜிங் ஜுங் ஜுங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் போயிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நாளைக்கு மண்டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சண்டே, அதை வந்து எப்படியாவது நல்லபடியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோமா, அப்படியே நம்ம நிம்மதியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிற இந்த டைமில் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஓகே, இன்னும் அழகான பாடல்கள்லாம் வந்து அப்படியே லைன் அப் ஆயிருக்கு. ஸோ மறக்காமல் அப்படியே டியூன் பண்ணி கேட்டுனே இருங்க. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் சூப்பரான சாங்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்துக்காக ஒரு அல்டிமேட்டான சாங் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் ஸ்டே டியூன். ரெயின்போ எஃப்எம் 101.4 சமதுலே.
1: Rainbow Melodies இதமாய் இசையாய்

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்
2: பிஎம் ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Rainbow Melodies. இதமாய் இசையாய்.

0: 6:53 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 91.4 கேட்டுட்ருக்கீங்க. இதமாய் இசையாய் ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ரெயின்போ மெலடிஸில் நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக குணா திரைப்படத்துக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டேட்யூனாக அங்கே திரும்பவும் 3:02 உங்கள் எல்லாருக்கூடியும் பேசுறதுக்காக ஓடோடி வந்துடுவேன். கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்ன, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். பழனிக்கோவிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி வி சிந்துவுக்கு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா தற்போது இந்தோனேஷியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆன்டிம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோகெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் நள்ளிரவு 12:30 மணியளவில் நியூயார்க்கில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Once again, good afternoon. மக்களே, நான் உங்கள் ஆஜிபினாஸ் வந்தாச்சு. ரெயின்பை எஃப்எம் 101.4. எஸ், இந்த ஒரு மணி நேரம் ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சூப்பரான பிரேக் கொடுக்குற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டைம். ஸோ மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டைம். அப்படியே வந்து வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி. ஓகே, நீ வந்து அது தூங்கலாம் அப்படின்னு படுக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படியே எஃப்எம் ஆன் பண்ணி விட்டு அப்படியே கேட்டு தூங்க. ஏன்னா சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது. எஸ் அப்பூ தெரிய போகிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாம் வந்து கேட்டு ஸ்டேட்டியூன் மக்களை இது ரெயின்பை எஃப்எம் 101.4 இல்லாமல் இசமது உள்ளே.

15 நிமிஷம் ஆயாச்சு. எஸ் ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. பேக் டு பேக் சூப்பரான மெலடி சாங்ஸ்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம், அதுவும் ஹிட்டான மெலடி சாங்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வரிசையெல்லாம் அடுத்ததாக வந்து கண்டு கொண்டேன் திரைப்படத்துக்காகவும் 12B திரைப்படத்துக்காகவும் போடலாம். தீவே கேட்டு ஸ்டே டியூன் மக்களே.

கே அண்ட் பிரசாந்தி அவர்களுடைய வாய்ஸ்ல 12B3 படத்துக்கு ஒரு சூப்பரான லவ் சாங் கேனு முடிச்சாச்சு. நேரம் சரியா 3:25 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும். அந்த வகையில் அடுத்ததாக மஜ்னு திரைப்படத்துக்காக வெரி அல்டிமேட்டோட ஒரு மெலடி சாங் இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட் இருந்த ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செவந்து உள்ள

சின்மை என் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸில் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்துக்கு ஒரு மெலடியான சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 3:42 ஆயிடுச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. ஸோ சூப்பரான மெலடி ட்ராக்லாம் வந்து போயிட்டு இருக்கும்போது எதுக்கு நீ நடுவில் இப்போ மைக் ஓப்பன் பண்ண அப்படின்னு கேட்காதீங்க. சரி, நேரத்தை சொல்லிட்டு போவோமே அப்படிங்கிறதுக்காக வந்து அடுத்ததான் நம்ம எல்லாருக்காகவும் அப்படியே லேசாக நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாட்டை லேசாக திரைப்படத்துக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு ஸ்டே டியூன்.

0: தமிழின் வயகம் 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: 3:53 ஆயாச்சு. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டோம். ஸோ நமக்கு இந்த ஒரு மணி நேரம் வந்து அப்படியே மெலடியான சாங்கை கேட்டு அப்படியே வந்து தூக்கத்திலேயே இருந்திருப்பீங்க. அடுத்த ஷோ உங்களை தட்டி எழுப்புற மாதிரி இருக்க போது. ஸோ மறக்காமல் டியூன் பண்ணுங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக தித்திக்குதே திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டோட அப்படியே அந்த மெலடியெல்லாம் வந்து அப்படியே அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு எடுக்கிறோம் பாருங்கள் அடுத்த ட்ராக்கு. அது வந்து சூப்பராக இருக்க போது. ஸோ அடுத்த ஒரு மணி நேரம் வந்து நீங்களும் நானும் சேர்ந்து சூப்பராக யோசிச்சு யோசித்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு டாப்பிக்கோடு தான் 4:40 உங்கள் எல்லாருக்கூடையும் பேசுறதுக்காக நான் அப்படியே உற்சாகமாக ரெடி ஆகிட்டேன். நீங்களும் வந்து அப்படியே உற்சாகமாக ரெடி ஆகிட்டு அப்படியே கால் பண்ணுங்கள். நான் வந்து நம்பர் என்ன ஏது எல்லாத்தையும் விலாவரியாக 4:40 உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் என்ன பண்ணோன்னா அப்படியே இந்த அடுத்த மெலடி ட்ராக்கை கேட்டு மைண்டை கொஞ்சம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தித்திக்குதை திரைப்படத்துக்காக நான் சொன்ன அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு ஸ்டே டியூன். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதி.

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினை

யில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 5.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 37 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி.வி. சிந்துவுக்கு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆன்டிம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்தூ லாப் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்கேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோகைன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் மக்களே. நான் உங்க ஆஜி பினாஸ் வந்தாச்சு ஃபன் பண்ணலாமான நிகழ்ச்சியில நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 எஸ் சூப்பரா ஜாலியா இந்த ஒரு மணி நேரம் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே நான் 4-5 பேர் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் வந்து ஒரு படம் பார்க்க போனேங்க. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது ஹீரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்ததுங்க, பயங்கரமா இருந்தது. ஸோ ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சொல்லவே வேணாம், அதுவும் வந்து செம்மையா இருந்தது. பரவாயில்லையேப்பா, இவங்களுக்குலாம் வந்து இன்ட்ரடக்ஷன் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு ஹீரோவாவோ இல்லை ஒரு ஹீரோயினாவோ இருந்திருந்தால் நம்மளோட இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே யோசித்தேன், ஏன் இதே வந்து டாப்பிக்காக கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்னைக்கு நான் உங்கள் எல்லாருக்காகவும் கொண்டு வந்திருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹீரோ ஆர் ஹீரோயினாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட படம், அதாவது ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் உங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். எல்லாமே ஒரு கற்பனையே அப்படின்ற மாதிரி, ஓகே பரவாயில்ல, நம்மளும் வந்து ரியல் லைஃப்பில் ஒரு ஹீரோவோ இல்லை ஹீரோயினாவோ தான் இருப்போம். பட் இருந்தாலும் என்ன பண்ணதுக்கு, நமக்கு தான் படம் எடுக்க மாட்டாங்களே, அதனால் நம்மளே வந்து நமக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் சீனை ஒன்று க்ரியேட் பண்ணி நம்மளே சொல்லிட்டு அப்படி இந்த சண்டே அதுவுமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986-00-38 இந்த நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2952-0554 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ மைண்டை வந்து கொஞ்சம் அப்படியே குஷியாக்குற மாதிரியான ஒரு பாட்டை போட்டு அப்படியே நம்ம ஷோ வந்து குதூகலமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கிறேன். ஸோ வசூல் ராஜா MBBS திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த சாங்க்கு அப்புறமா நான் உங்கள் கூட பேச போகிறேன், நீங்களே கூட பேச போகிறீங்க. கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செம்மதுலே.

0: ஜெனிஸ் அவர்களுடைய கிரேஸ்ஃபுல்லான ஒரு வாய்ஸ்ல சூப்பரான ஒரு சாங், வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல பரத்வாஜ் அவர்களுடைய இசையில கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 4:10 ஆயாச்சே. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏ சூப்பரான ஒரு பாட்டோட சோ நம்ம கூட பேசக்கூடிய அந்த லக்கி ஃபர்ஸ்ட் காலர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், யாருங்க இது? வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ஓகே, சண்முக சுந்தரம் சார், நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் வருது, நீங்க ஹீரோவா இருக்கீங்க, உங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருக்கும்?
1: பாஷா நடந்து வர மாதிரி ஒரு 5 பேர் பின்னாடி வருவாங்க மேடம். அதான் இன்ட்ரடக்ஷன் சீன் இருக்கும் மேடம்.
0: அதுதான் இருக்கும். சூப்பர் சார், நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
2: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க? தொண்டை கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரா உங்க இன்ட்ரடக்ஷன் அப்படியே வந்து சீனை சொல்லுங்க.
2: என்னோட இன்ட்ரடக்ஷன்

0: ஹீரோ வந்து வெளிநாட்டுல இருந்து ஃபாரின்ல இருந்து அப்படியே ஜம்முன்னு ஒரு பெரிய பிளைட்ல வந்து இறங்குவாரு. அந்த பிளைட் கூட 4 பிளைட் அவர் தொடர் பிளைட் அவங்க வரும். அப்படியே கம்பீரமா இறங்கி நடந்து வருவாரு ஹீரோ.
1: அதான் அப்படியே இந்த பிஜிஎம் எல்லாம் சொல்லுங்க அப்படியே சனக்கு சனக்கு சனக்கு அந்த மாதிரிலாம் வரணுமே.
0: அதெல்லாம் பின்னாடி வரும் மேடம்.
1: ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர். வணக்கம், யாருங்க இந்த?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், ஜே இஸ்மாயில்.
1: ஓகே இஸ்மாயில் சார், நீங்க சொல்லுங்க.
2: சொல்லுங்க மேடம்.
1: நீங்க தான் சொல்லணும், உங்க இன்ட்ரடக்ஷன் சீனை நான் எப்படி சொல்ல முடியும்?
2: என்ன
1: டிராபிக் உங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கூட நீங்க சொல்லலாம். சோ நம்ம எல்லாருக்காகவும் அடுத்ததாக யூத் திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியன் மக்களை இதன் பேஃபம் 101.4 இல்லை.

0: கருணா சஞ்சீவி பிரகாஷ் அவர்களுடைய சூப்பரான ஒரு காம்போல ஒரு அருமையான பாட்டு யூத் திரைப்படத்துக்காக கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 4:15 ஆயாச்சு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் பியூட்டிஃபுல்லாக பேசிட்டு இருக்குது. நானும் உங்களா ஜெவினாசன் நம்ம கூட பேச போறது யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: மேடம்
0: ஓகே சார், நீங்க சொல்லுங்க உங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருக்கும்? வெரி குட். சோ உங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன், நீங்க ஒரு ஹீரோ இல்லாட்டி ஹீரோயினா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருக்கும் ஒரு படத்துல?

0: வணக்கம், யாருங்க இது?
1: வணக்கம், மாதவரம் செல்வராஜ்.
0: ஓகே செல்வராஜ் சார், நீங்க சொல்லுங்க.
2: போதே
0: உங்களுக்கு படத்துல இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு மட்டும் தான் சொல்லுங்க. அப்படியா? ஓகே மேடம், நன்றி நன்றி. சோ நான் எப்படி கேக்குறேன் அப்படின்னா, ஒரு படத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா, சத்யராஜ் சாருக்கு வந்து ஒருத்தர் வந்து படத்துல யாரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவாரு, குனிஞ்சு அப்படியே நீங்க இந்த துப்பட்டாவை எடுக்கிறீங்க, துப்பட்டாவை எடுக்கும் போது அங்கே ஒரு பாட்டு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு நீங்க வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதாவது நிறைய அப்படியே சண்டை ஃபைட்லாம் நடந்துனே இருக்கும், நடுவில் பார்த்தா அப்படியே டக்குன்னு அப்படியே வந்து ஒரு புகை வந்து அப்படியே ஒருத்தர் அப்படியே கிளம்பி எழுந்து வருவார், அது யாருன்னு பார்த்தா நான் தாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரடக்ஷன் சீன் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் கால் பண்ணலாம். ஏன் அதுக்கெலாம் முன்னாடி சிவகாசி திரைப்படத்துக்காக நம்ம எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு வருது, அண்ட் இந்த பாட்டை கேட்டு அப்படியே உங்கள் இன்ட்ரடக்ஷன் சீனை யோசிச்சுட்டு அப்படியே வீங்க பேசுவோம். கேட்டு ஸ்டேடியம் மக்கள் இதுரை 101.4 எல்லாமே சமதுல சம்போ.

0: சோபா சேகர் அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா இவர்களுடைய சூப்பரான காம்போல சிவகாசி திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 4:23 ஆயாச்சு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சிக்குள்ள? எஸ், அடுத்ததான் என் கூட பேசுறதுக்காக யார் வராங்க அப்படின்னு கேட்டுலாம. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாபிக் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹீரோவாவோ இல்ல ஹீரோயினாவோ இருந்திருந்தால் உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம், யாருங்க இந்த?
1: வணக்கம்,
0: யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலம் குளமாட்டப்பட்டிமா.
0: சொல்லுங்க சார்.
1: முத முதல்ல திரையில தோன்றும் போது
2: அடையாப்பாவில கும்பலா வருவாங்க, அதுல ஒருத்தர் கேப்பாரு, படையா வாடிங்களாப்பா
0: நன்றி. ஸோ அழகாக வந்து அவங்க சீன் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. சரி ஓகே, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்கு. வணக்கம், யாருங்க இந்த?
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: சூப்பரா இருக்க சந்திரசேகர், நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களோட சீன் எப்படி இருக்கும்
3: மேம்? நான் ஒரு ஹீரோவா அல்லது ஹீரோவா இருந்தா என்னுடைய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா கிறிஸ்பா இருக்கும் மேம். நான் என்ன மாதிரியான படங்கள் எல்லாம் நடிக்க போறேன் என்ன ஏதுன்னு, சோ அது மாதிரிதான் என்னுடைய இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கறது இருக்கும். நான் அப்படியே பேசி காமிக்கணும் மேம் எப்படி?
0: என்ன வேணா நீங்க பண்ணலாம், ஆனா கொஞ்சம் டைம்ல நீங்க பண்ணும்.
3: நன்றி.
0: அழகா எல்லாரும் வந்து அவங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரதர் திரைப்படத்துக்காக ஒரு பாட்டை கேட்டு இந்த சீன் எல்லாம் வந்து கேட்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம எல்லாருக்காகவும் பிரதர்ஸ் திரைப்படத்துக்காக போடலாம். அந்த கேட்டு ஸ்டே டியூன்.
4: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, நீ அசி என்னடா திட்டியா? இல்லடா, அசினா ஆ மாசு மக்கா மிஷி.

0: 김정식
1: வணக்கம். நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
5: நீங்களும்

0: 54 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். வணக்கம், யாருங்க இது?
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க சார்?
1: வணக்கம்,
0: யாருங்க பேசுறீங்க சார்?
2: திருவள்ளூர் மாவட்டம் கூவம் குப்புறம். நான் வந்து திருவண்ணாமலை சன்னியாசி வேடம்
0: போட்டுக்கினேன்.
2: இளையராஜா சார் பாட்டுல அது ஒரு கலக்கு கலக்கணும், எங்க வாழ்க்கையை பத்தி கலக்கணும் ஐயா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார், சமயம் சொன்னீங்க, நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க சார்?
3: மேடம் சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க கலைசாமி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, நீங்க சொல்லுங்க சார், உங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து எப்படி இருக்கும்?
3: ஒரு 10 பேர் படகுல போயிட்டு இருப்பாங்க கடல்ல.
0: படகுல? ஓகே.
3: படகு கவிழ்ந்து கடல்ல கவிழ்ந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க மக்கள்.
0: சரி,
3: ஹெலிகாப்டர்ல மேல போய் பறந்து பறந்து கயிறை போட்டு காப்பாத்துறேன்.
0: சூப்பர் சார், சம சார், என்னென்ன சொல்றாங்க பாருங்க. சரி, ஓகே, எல்லாரும் வந்து அவங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து மழை பெய்யும் போது அந்த மாதிரிலாம் யாராவது ரொம்ப அப்படியே சூப்பராக சொல்லுவாங்கன்னு நினச்சேன். சரி, ஓகே, இனிமேலாவது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வேதாளம் திரைப்படத்துக்காக நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜியன் மக்களை இது ரெயின்பே FM 101.4 எல்லாமே இசை வந்து உள்ளே

0: அப்படினால இனி எல்லாமே தூள்.
1: அனிருத் ரவிச்சந்திரன் அவரோட வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் சூப்பரான ஒரு சாங் வேதாளம் திரைப்படத்துக்காக கேட்டு முடிக்கும் போது நேரம் சில 4:38 ஆக போது. மக்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் அஜிப் நாசன். இன்னைக்கு நாம டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹீரோ இல்லாட்டி ஹீரோயினா இருந்திருந்தால் நம்மளோட இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், யாருங்க இந்த?
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம் சொல்லுங்க.
4: நான் வந்து ஒரு ஆட்டோ வாங்க போறேன். ஆட்டோ வாங்கி என்ன பண்ணுவேன், காலையில நல்ல வாயா இருப்பேன், சாயந்தரம் நார்ன வாயா இருந்தாலும்.
1: சூப்பர் மேடம், நன்றி. என்னென்ன சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதை எல்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி தெரியும். ஓகே, சூப்பரா வந்து எல்லாரும் அவங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம ஷோக்கா வந்து ஆஜய் ஸ்ரீஹரி வந்திருக்காரு. ஸோ நான் வந்து ஸ்ரீஹரி கிட்ட கேட்டே ஆகணும், அவர் வந்து என்ன ஆக போறாரு. ஸ்ரீஹரி, நீங்க வந்து ஒரு ஹீரோவா இருக்கீங்க, உங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க எங்களுக்காக சொல்லி ஆகணும். கம்மான் கம்மான் கம்மான் ஸ்ரீஹரி, இப்படிலாம் பண்ணக்கூடாது.
5: இல்ல, டக்குன்னு தலைப்பு கொடுத்தா கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஸோ பாடலுக்கு அப்புறம் நான் யோசிச்சு சொல்லிடுறேன்.
1: சரி, ஓகே. அவர் இப்படி சொல்றாரு, வந்த உடனே அவருக்கு இப்படியா அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே மக்களே, நம்ம எல்லாருக்கும் ஜெமினி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் கேட்டு ஸ்டே டியூன் இன் எஃப்எம் 101.4 எல்லாமே சமது.
6: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

உணர்ச்சிகளின் உச்சியில பொங்கொடிய நட்டு விடு போடு.

0: ஜிம்மி திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரி 4:44 ஆயாச்சு. ஸோ மக்கள் வந்து அவங்க ஒரு ஹீரோவாவோ இல்ல ஹீரோயினாவோ இருந்திருந்தா அவங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம், யாரங்க இந்த?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இந்த சார்?
1: குழப்பம், வெங்கடேஷன் மேடம்.
0: ஓகே வெங்கடேஷன் சார், நீங்க சொல்லுங்க.
2: நீங்க
0: வரும்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் எப்படி அப்படியே வந்து பட்டு சாரி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே வந்து அப்படியே தள்ளி விட்டு அப்படியே காத்துல பறக்குது, நடுவில் அப்படியே நீங்க நடந்து வரீங்க, அந்த மாதிரி
2: தானே? மழையில கார் ஸ்டார்ட் ஆகாத ஒரு பக்கமா நிக்குது, கள்ள கடத்துக்கார நான் பாத்துறேன், அந்த நேரம் பார்த்து முடிச்சிடுறேன். அப்புறமா பார்த்தா இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லாரும் வராங்க, நீ படத்துக்கு நீ ஒரு என் படத்தை நீ நடிக்கணும், வரது பாதி பாதி லாபத்துல, இந்த மாதிரி எல்லாம் புக் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க. அட்டன் டைம்ல
0: பாருங்களேன்
2: ஆள்தான்.

0: நிகழ்ச்சி முடிச்சு ஒண்ணு சொல்ல போட்டா. ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி சார். உட்டா படத்தை எடுத்து இங்கே ரிலீஸ் பண்ணுவார் ரெயின்போ எஃப்எம் 101.4 அவர் படம் அப்படியே வந்து ரிலீஸ் ஆகும். நாங்க நீங்க சரி ஓகே சூப்பரா வந்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம், யாரங்க இருந்து?
2: ஹலோ
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுவீங்க?
2: வணக்கம், ராஜலட்சுமி ரெஸ்டமாம்பலம்.
1: ஓகே ராஜலட்சுமி மேடம், நீங்க சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ரொம்ப நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும், அதனால பூ மரம் செடி கொடி பக்கத்துல ஓட ஓடுற மாதிரியோ இல்லாட்டி நீர்வீழ்ச்சி விழுற மாதிரியோ இருக்கும். எனக்கு வந்து என்னோட முன்னோர்கள் எல்லாம் மேல இருந்து எனக்கு பூக்கள் தூவி ஆசீர்வாதம்
1: பண்ணணும். எல்லாமே வந்து ஒரே பியூட்டிஃபுல்லா அப்படியே இந்த அப்படியே புன்னகை வருகிறது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பராக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. யார் யாரோட இன்ட்ரடக்ஷன் சீன்லாம் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹரி வந்து பக்கத்தில் நின்று ஓவராக என்னை வந்து சிரிப்பு மூட்டின்னு இருக்காரு மகளே. ஸோ வந்து இப்போ ஹரி வந்து இந்த பாட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னார் இல்லையா, ஸோ அவரோட இன்ட்ரடக்ஷன் சீனு எப்படி இருக்கும் நீங்கள் ஹீரோவாக இருந்திருந்தா சொல்லுங்க.
3: ஓகே தேங்க்யூ பண்ணா. லைக் எனக்கு வந்து பெருசாக வந்து இந்த இன்ட்ரோ அந்த ஒரு ஆடம்பரம் அந்த மாதிரி பெருசாக ஒரு இது கிடையாது. ஸோ பேசிக்லி எப்படின்னா நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும், ஸ்டோரி நல்லா இருக்கணும். ஸோ மக்கள் நம்மளை வந்து அந்த கேரக்டரை வச்சு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுமே தவிர நம்மளோட இன்ட்ரோ வந்து ரொம்ப ஆடம்பரமாக அந்த மாதிரி இருந்து கடைசி புஷ் ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ வரும்போது அப்படியே அமைதியாக வந்து கேரக்டர் வச்சு கொஞ்சம் பேர் வாங்கிடணும் அந்த மாதிரி.
1: வரும்போது அமைதியாக வருவாரா? சரி அப்போ வந்து ஹரியோட இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருக்கும் நான் வந்து மைண்டில் போட்டு வச்சிருக்கேன். அதாவது அவர் வந்து அமைதியாக இருக்கணும்னா இல்லையா, ஸோ அதனால அப்படியே வந்து அவர் வந்து ரைட் சைடு அப்படியே நடந்து வராரு, லெஃப்ட் சைடு வந்து ஒரு குட்டி ஒரு பூனையை வந்து நடக்க வைக்கிறோம். அமைதி, இதை விட அமைதியாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் உலகத்திலேயே இருக்காது. சரி ஓகே மக்களே,
3: இப்படியே பேசிட்டு இருந்தா அடுத்து கொஞ்ச நேரத்துல பெனா அமைதி ஆயிடுவாங்க.
1: சரி ஓகே, நம்ம வந்து ஜாலியா வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். சோ ஏன் இன்ட்ரடக்ஷன் சீன் இந்த பாட்டுக்கு அப்புறமா உங்க எல்லாருக்காகவும் சொல்றேன். பட்டாசு திரைப்படத்துக்காக போடலாம் தேவை கேட்டு ஸ்டே டியூன்.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: பட்டாசு திரைப்படுத்துக்க சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 4:52 ஆயாச்சு. சோ ஃபன் பண்ணலாமா நேஷனுடைய எண்டுக்கு வந்தாச்சு. நிறைவாக யாரெல்லாம் நம்ம கூட பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் யார் இந்த? வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
1: ஓகே வித்யா மேம், நீங்க சொல்லுங்க.
2: என்னோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா, நயாகரா பக்கத்துல.
1: ஆமா,
2: நான் நிக்கிற மாதிரி அதுதான் என்னோட இதா இருக்கும்.
1: சும்மா நின்னுட்டு இருப்பீங்களா?
2: இல்ல இல்ல,
3: விளையாட்டு மைதானத்துல இந்த ஜல்லிக்கட்டு காலையில முரண்டு பிடிச்சு வெற்றி
1: பெறுவேன். வணக்கம், யாருங்க இந்த?
4: வணக்கம்.
1: ஓகே, யாருமே இல்லை. சரி ஓகே, இருந்தாலும் வந்து கால் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றிகள். அண்ட் உங்களோட இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குது, என்னடா இது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லப்பா, ஒருத்தர் ரெயின்போ மேலே நடக்கிறாரு, ஒருத்தர் உங்கள் வானத்துலேருந்து பூவெல்லாம் கொட்டுங்கிறாங்க. சரி ஓகே சூப்பர். ஸோ நம்மளும் வந்து நம்மளுடைய கனவு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு தான் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, என்னோட இன்ட்ரடக்ஷன்ஸின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, அப்படியே காற்றுல அப்படியே பறந்துனே இருப்போம். அந்த பறக்கிறத காட்டுறது இன்ட்ரடக்ஷன்ஸ் இதாக இருக்கும். நல்லா இருக்கும்ல, அப்படியே பறவை மாதிரி பறக்கிறது. சரி ஓகே, எல்லா கலாய்ப்பையும் தெரியும். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ தி ஷோ வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்பிட்டு திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் சமையான பேச்சோட சூப்பரான பாடல்களோட உங்க எல்லாருக்கும் பேசுறதுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஓடோடி வந்துவிடுவேன். அண்ட் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணும், நம்ம ரெயின்போ FM 91.4 கேட்டு அப்படியே ஹாப்பியா இருக்கணும். நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி பாடலாக மேயாதம்மா அந்த திரைப்படத்துக்காக பாடலாந்திவை கேட்டு ஸ்டே டியூன்.
5: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தேனா தோல்லையே தூக்கி நின்றுருப்பேன். எங்கள் வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோயிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று

முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 19 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 123 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ள பி வி சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆன்டிம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டோ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத் பட்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹைன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிக் கெய்சி 2வது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் நள்ளிரவு 12:30 அளவில் நியூயார்க்கில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 5:03 ஆயிட்டு இருக்கு. அண்ட் சண்டே ஈவினிங் அன்னைக்கு நீங்க கிட்ட என்ஜாய் பண்ண போற இந்த ஷோ ரெயின்போ மேடை வித் மீ ஆர்ஜே ஹரி. எஸ் சண்டே ஈவினிங் பிரைம் டைம். நிறைய பேர் வந்து வெளியில் கிளம்பிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வந்து டிரைவிங்ல வெளியில் போயிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து வீட்டில் வந்து ரிலாக்ஸ்டா அப்படியே ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு தூக்கம் ஒன்று போட்டு எழுந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து செஞ்சுருப்போம், அந்த வயசில் தெரியாமல் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ச்சே நானா இப்படி செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடிய சின்ன வயசில் செஞ்ச ரொம்ப ஒரு சில்லியான விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து எதை சொல்வீங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஓகே, அதாவது ச்சே நானா இப்படி செஞ்சேன் அப்படின்னு இப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய சின்ன வயசில் நீங்கள் பண்ண ஒரு சில்லியான விஷயம். நான் வந்து தப்பு செஞ்சதை பற்றி நான் வந்து கேட்கல, அது எல்லாரும் செய்யக்கூடியதான். ஓகே, மனிதர்கள் அப்படின்னாலே தவறுகள் செய்யக்கூடியவர்கள், அப்புறம் அதை நம்ம வந்து திருத்திக்கக்கூடியவர்கள் தான். நான் கேட்கறது வந்து ஏதாவது ஒரு சில்லியான விஷயம் நம்ம வந்து செஞ்சுருப்போம்ல, இப்போ வளர்ந்தக்கப்புறம் ஐயோ நானே இப்படி பண்ணேன் எனக்கு ஒரே பப்பிஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் செய்த சில்லியான விஷயம் என்ன, இப்போ அதை நினைக்கும் போது ஐயோ நானா அப்படி பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன. ஓகே, ஸோ உங்களுடைய அந்த ஒரு சில்லியான விஷயம் என்ன, சின்ன வயசில் நீங்கள் பண்ண விஷயம் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எஸ் கால் பண்ணுங்கள் 2986-0038 அல்லது 2952-0554. இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு உங்களுக்கு லைன் கிடைக்குதோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட உங்களுடைய அந்த சில்லியான விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த படத்துலேருந்து வருது அப்படின்னா, காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே போமே சமதோடு.

0: 91.4 இங்கு எல்லாமே சமதோலு.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:09 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து என்ன டாபிக் கேட்டிருக்கோம் அப்படின்னா, சே நானா இப்படி பண்ண சின்ன வயசுல, இவ்வளவு சிலியா நான் பிஹேவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல நீங்க பண்ண ஒரு சிலியான விஷயம் இருக்கும் இல்லையா, அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ.
2: வணக்கம் வணக்கம் ப்ரோ, நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் காட்பாடியில.
1: எஸ் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன், தேங்க்யூ. எப்படி போச்சு வீக்கெண்ட்லாம்?
2: வீக்கெல்லாம் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு ப்ரோ. பாத்தீங்கன்னா வேலூர்ல மழை.
1: ஓகே, சூப்பர்.
2: அது மாதிரி நமக்கு என்ன, சென்னையில மழை பெய்யுது அப்படியா?
1: இல்ல, இங்க வந்து ஒரே மேகமூட்டமா இருக்கு, சோ மழை வரணும் நாங்களும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம்.
2: கண்டிப்பா வந்துரும் ப்ரோ,
1: வேலூர்லயே
2: மழை வந்துருச்சு, சென்னையில வரதா?
1: நன்றி நன்றி. எஸ், நீங்க சொல்லுங்க.
2: எஸ், ரெண்டு விஷயம் சில்லையா சொன்னது ப்ரோ இப்ப கூட.
1: ஓகே,
2: என்னன்னா பீகாக் உடைய அந்த இறகு இருக்கு பாத்தீங்களா, அத புக்குள்ள வச்சுட்டு ஷார்பன் பண்ணி நிறைய பீகாக் இறகுகளா வரும், அது பெருசா வளரும்,
1: குட்டி போடும், மயில் தொகை குட்டி போடும்.
2: ஆமா, இப்போ நினைச்சாச்சா நம்மளுடைய ஷார்ப்னர் பென்சிலு எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கோமே, நிஜமாலுமே இப்ப இப்படி பண்ணா எச்சாச்சாச்சா பப்பிஷே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரெண்டாவது ப்ரோ, ஏதாவது ஒரு இடத்துல மாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போவே மாட்டேன், கட்டி போட்டிருந்தா மாத்திரம் தான் மாடு போவேன், அது முட்டிடும் அப்படின்ட்டு. அப்புறமா தான் தெரிய வந்தது, ஏதாவது துன்புறுத்தினா அடிச்சா அப்ப கூட அது முட்டை வராது. நான் ஆனா மாடுனாவே முட்டோன்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் வச்சுட்டு யாராவது வர வரைக்கும் அந்த இடத்துல நின்றுட்டே இருப்பேன், வந்ததுன்னா அவங்க கைய புடிச்சிட்டு அந்த மாடை கடந்து ஓடிடுவேன். இப்போ நினைச்சா மாடு பக்கத்திலயே வருது, நான் அது பக்கத்துல போயிட்டு இருக்கேன், அப்ப அவ்வளவு குத்திடுமா, அதனாலயே எனக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் நிறைய டைம் லேட்டா போயிருக்கேன்.

0: இருக்கேன். ஏன் லேட்னா, கப்பித்தனமா போய் நான் மாடு இருந்தது பயந்துட்டு நான் வரல அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க. நான் செவன்த் எயித்த் படிக்கும் போது வரைக்கும் பயம் ப்ரோ. அப்புறமா யோசிச்சேன் நைன்த் என்ன பெருசா மாடு குத்த போகுது, அப்படியே வந்தாலும் மாடை விட நம்ம வேகமா போலான்னு. பட் அதை நினைச்சா ரொம்ப பப்பிஷன்,
1: மாடை விட நம்ம வேகமா போயிடலாம்.
0: எக்ஸாக்ட்லி, அது ரெண்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கு இப்ப நினைச்சா கூட.
1: சூப்பர், இந்த மயில் தொகை ரொம்ப ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஆமா
0: ரொம்ப வியர்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங்,
1: இல்ல இட் டிபெண்ட்ஸ், அகைன் இட் டிபெண்ட்ஸ் தான. ஓகே சூப்பர் யா, தேங்க்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி,
0: தேங்க்யூ ப்ரோ, பை பை.
1: எஸ் அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
2: வணக்கம் சார். வணக்கம் சார், ஊர்பாக்க சுந்தரேசன் சார்.
1: எஸ் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லமா இருக்கும் சார், நன்றி. சொல்லுங்க.
2: சின்ன வயசுல ஒரு 6 வயசுல கிண்டி ஆடுவோம்.
1: ஓகே,
2: கிண்டி ஆடுவோம் சார். கண்ணை போடும் பொண்ணு போடும் ஆடாது ஆடாது சொல்லுவாங்க, கேட்க மாட்டேன்.
1: ஓகே,
2: அதே மாதிரி கண்ணை போட்டுச்சு, அது பூ ஞாபகம். அதுக்கப்புறம் விட்டா அவர் எட்டாங்க படிக்கும் போது விட்டுட்டேன்.
1: பாதுகாப்பா சேஃப் ஆடணும் அந்த வயசுல நமக்கு தெரியாது இல்லையா. நன்றி, தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
3: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்,
3: நான் திருப்பாச்சூர்ல இருந்து. நல்லா இருக்கீங்களா?
1: பேர் திரும்ப சொல்லுங்க. திருப்பாச்சியூர்ல இருந்து
3: எட்டயபுரம். சிவா.
1: சிவா, எப்படி இருக்கீங்க சிவா?
3: நல்லது சிவா, நல்ல சார். உங்ககிட்ட நான் பேசலன்னு நினைக்கிறேன், ரொம்ப இதான் பேசுறேன்.
1: அப்படிங்களா? எனக்கும் எனக்கும் நன்றிங்க, தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க.
3: சார், நான் சின்ன இப்ப வந்து பர்ஃபெக்ட் எந்த வேலை கரெக்டா செய்வேன்.
1: ஓகே,
3: சின்ன வயசுல வேலையே செய்ய மாட்டேன், அப்படியே எங்க கூத்துட்டு போக பாருங்க, பாதி வேலை செஞ்சு பாதி விட்டு போயிடுவேன்.
1: ஓகே,
3: அப்படியே சொல்லி சொல்லி அடி நல்லா அடி வாங்குவேன்.
1: ஓகே,
3: அடி வாங்கி எனக்கே அப்படி இருந்தவன். இப்ப வந்து இதை நினைக்கும் போது சின்ன வயசுல நம்ம பிரிந்திருக்கோமே, நம்ம எப்படி இந்த மாதிரி இருந்தோம், வாழ்க்கை தவறு விட்டுருக்கமே அப்படின்னு
1: நினைப்பேன்.
3: ஏன்னா வந்தவனே எனக்கு எங்க அப்பா எங்க அக்கா சொல்லும், வேலையை செய்ய மாட்டானே, இந்த மாதிரி சுத்தி வரான், வேலை போயிடுறான். ஏன்னா கபடியில அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அந்த வயசுல.
1: ஓகே,
3: அங்க கூப்பிட்டா பசங்க கூப்பிட்டா ஓடி
1: போடுவேன்.
3: இப்படியே பண்ணியிருந்தால ரொம்ப இப்பதான் நினைச்சு பாரு, நம்ம இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்றதுக்கு முன்னாலன்னு அது நினைக்கும் போது எனக்கு இப்ப ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்க, வாய்ப்பு நன்றி.
1: இப்ப கபடி விளையாடுறீங்களா? சூப்பர். சோ இப்போ உங்களால விளையாட முடியல அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய அந்த ஜெனரேஷனுக்கு கபடி பத்தி எல்லாம் சொல்லி கொடுங்க, எப்படி விளையாடணும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுங்க. சூப்பர், ஓகே சார், நன்றி, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
3: நன்றி சார்.
1: ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்டேன்னா, சே நம்ம போய் இந்த வயசில் இப்படி பண்ணிட்டோமே, நம்ம ஒரு மாதிரி வெக்கப்படுவோம் இல்லையா, ஒரு மாதிரி கொஞ்சம் பப்பிஷியமாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஃபீல் பண்ணக்கூடிய சின்ன வயசில் நீங்கள் செஞ்ச சில்லியான விஷயங்கள் என்னென்ன, குறும்புத்தனமான விளையாட்டுத்தனமான விஷயங்கள் என்னென்ன நீங்கள் சின்ன வயசில் பண்ணீங்க, அதை நினச்சி இப்போ வந்து ரொம்ப வெக்கப்படுறீங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஓகேவா? ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வேட்டையாடு விளையாட்டு படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

FM 101.4 இங்க எல்லாமே சமதுல. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:20 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடு கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசுல நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுங்க, இப்போ அதை நினச்சா எனக்கு வந்து ரொம்ப வெக்கமாவது சிரிப்பாகவும் வருது அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து சின்ன வயசுல ரொம்ப சிலியால ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.

0: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யாரங்கிறது பேசுறீங்க?
0: சென்னை நவலம்பூர்ல இருந்து ராணி பேசுறேன்.
1: ஓகே, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். இன்னைக்கு சண்டே வீட்டுல என்னமா ஸ்பெஷல்?
0: மட்டன் பிரியாணி சார்.
1: ஓகே ஃபைன், சரிம்மா சொல்லுங்க. சோ நீங்க சின்ன வயசுல பண்ண ஒரு சில்லியான விஷயம்னா எதை சொல்லுவீங்க?
0: ஆமா சார், நிறைய இருக்கு, ஆனா ஒன்னு சொல்றேன், என்ன நேயர்கள் பின்னாடி நிறைய இருக்காங்க.
1: ஓகே
0: சார், அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய எல்லாம் கூட்டமா உட்காந்து பேசுவாங்க பொம்பளைங்க எல்லாம். சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னா நைட்ல,
1: ஓகே,
0: நாங்க என்ன செய்வோம், அங்க உட்காந்து இருப்பேன், அவங்கள கூடயே உட்காந்து எல்லாத்தையும் கதை கேட்டுன்னு இருப்பேன்.
1: இது எந்த வயசுல?
0: ஒரு 3 வயசு நான் அப்படி இருக்கும், 3 வயசு 2.5 வயசு அப்படி இருக்கும் போது.
1: அப்பவே
0: அப்பவே கேட்டுட்டு என்ன செய்வேன், அவங்க சரியா நீ, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு ஏஞ்சிக்கும் போது கப்புனு கண்ணு முடிக்குவேன், கம்மு கால் மல் பத்துக்கினேன்.
1: சரி,
0: அப்ப என்ன பண்ண, குழந்தை தூங்கிச்சா நீ, நான் எடுத்துக்கு போறேன் அப்படின்னு தூக்கி தோல்மால் போட்டுக்கினேன். தூக்கி தோல்மால் போட்டு எடுத்துன்னு வந்து

0: கேட்டுட்டு என்ன செய்வேன், அவங்க சரியா நீ நான் போய் தூங்குறேன் அப்படின்னு ஏஞ்சிக்கும் போது கப்புனு கண்ண முடிக்குவேன், கம்மு கால் மல் பத்துக்கினேன்.
1: சரி
0: அப்ப என்ன பண்ண, குழந்தை தூங்கிச்சா நீ நான் எடுத்துக்கு போறேன் அப்படின்னு தூக்கி தோல் மாலை போட்டுக்கினேன். தூக்கி தோல் மாலை போட்டு எடுத்துன்னு வந்து கீழே பெட்ல போடும் போது நான் பொண்ண கண்ணு மூச்சு பார்த்து சிரிப்பேன், தூக்கி வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் நிறைய இப்பெல்லாம் நினைச்சா பண்ணிருக்கோம் நம்ம அம்மா, இப்ப யோசிச்சு பாப்பேன், ஞாபகம் நல்லா இருக்கு சார். அதெல்லாம் அது போல நிறைய இருக்கும். ஒரு ஒரு தழை ஒண்ணு இருக்கு சார், அது பேர் சித்தாரா புண்டுன்னு சொல்லுவாங்க. அது எத்தி என்ன பண்றது, நாக்கல இப்படி இப்படி பண்ணோம்னா திருப்பிட்டு பண்ணோம்னா பிளட் வரும் நாக்கல அப்படியே. அப்புறமா கையில மூடி வச்சு அந்த தாயம்மா இது பாருமா அப்படின்னு காமிச்சா என்ன பண்றதுன்னே
1: சம்மத்தி அடி வாங்கிருப்பீங்களா சின்ன வயசுல?
0: அடிக்கலாம், விடவே மாட்டேன், ஓடிடுவேன்,
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
2: வணக்கம். ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்
1: சொல்லுங்கம்மா.
2: நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சது நிறைய விஷயங்கள், ஆனாலும் கடைக்கு போ சொன்ன சாமான சொல்லிட்டே போவேன், மறந்துடுவேன். இன்னொன்னு வந்து இந்த ஏதாவது சாப்பிடுற பொருளை வச்சு பாவடையில வச்சு கல்லை வச்சு நறுக்கி ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துக்குவோன்னு இந்த பாவடையெல்லாம் நறுக்கி நறுக்கி பாவடைய துணியே கிழிஞ்சிடும் ட்ரெஸ்.
1: ஓ ஓகே.
2: வீட்டுல செய்யற பச்சனை ஏதாவது இருந்துச்சு என்ன, அத அதுல வச்சு தெரியாம கொண்டு போய் ஃப்ரெண்டுங்களுக்கு குடுக்கறதுக்கு.
1: சோ இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் இல்லையா?
2: ஆமா நிறைய அது மாதிரி இருக்கு சார். இப்ப நினைச்சாலும் திருப்பி வருது, இப்ப பசங்க அதெல்லாம் செய்யறது இல்ல
1: கண்டிப்பா. ஆமா ஆமா. ஃபைன் ஓகே, நல்ல நினைவுகள். தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி. இதே மாதிரி நீங்களும் வந்து சின்ன வயசுல வந்து நிறைய சில்லியான விஷயங்கள், நிறைய குறும்புத்தனமான விஷயங்கள் இப்போ நினைச்சு பார்க்கும்போது வச்சா நம்மளா எப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 2986-0038 அல்லது 2952-0554. ஓகே, நிகழ்ச்சி நடத்த பாடல் வேட்டைக்காரன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள் 91.4 இங்கே எல்லாமே போகுமே சமுதூடு.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

94.4 இங்க எல்லாமே சமதுல. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:31 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சில்லியான ஒரு விஷயம் பண்ணேன். பட் இப்போ அதை நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப பப்பிஷயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரியம் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ நிறைய காரியங்கள் நம்ம பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போது நான் சின்ன வயசில் பண்ண அந்த விஷயத்தை நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப சில்லியாக இருக்குது, ரொம்ப பப்பிஷயமாக இருக்குன்ற மாதிரி எந்த விஷயத்த சொல்லுவீங்க அப்படின்றப்ப தான் பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.

0: ஹலோ, வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம்
1: நண்பா. மாலை வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: சூப்பரா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும் சார், நன்றி. சொல்லுங்க
1: சார். நானும் என் ஃப்ரெண்டு சின்ன வயசுல சார், 5 வயசு, ஒரு 17 வயசு இருக்கான்.
0: ஓகே,
1: அப்ப லோன்ல மாடு கொடுத்தாங்க சார். லோன் மாடு, கறவ மாடு, அது பால் எல்லாம் கறந்துங்க. அந்த மாட்டு நாங்க ஆத்து, எங்க ஊர் ஆறு இருக்கு சார், ஓட்டி மூடுவோம். என் நண்பர் என்ன பண்ணாரு, இடுப்புல கட்டிக்கிறாரு, ஓட்டிட்டு போதுன்னு.
0: இது மாட்டையா?
1: இடுப்புல கட்டினாரு.
0: 15-16 வயசு இல்லையா?
1: ஆமா சார். பக்கத்துல இருக்கிற பையன் என்ன பண்ண, வாழை பிடிச்சி மூடி கூப்பிட்டாரு சார். பட்டின்னு ஒரு 300 கிலோமீட்டர் வரையும் ஈத்து பரப்பாருன்னு ஈத்து போயிடுச்சு சார். அந்த மாடு என் நண்பர் அவ்வளோ ஒரு பக்கத்து முள்ளு வேலைக்கேற்ற முள்ளுன்னு
0: 300 மீட்டர் கிட்ட எழுதிட்டு போயிடுச்சு.
1: ஈத்து போயிட்டு உடம்பு பூரா உரம் முள்ளுக்கு பத்து பத்தலா ஆகி போயிடுச்சு உடம்பு.
0: ஓகே.
1: அவன் என்ன என்ன கேட்டான், என்ன டே நான் ஈத்துன்னு போதே என்ன எதுவும் பிடிக்கூடாதான்னு கேட்டான். நான் எப்படி சார் பிடிப்பேன், ஈட்டு போற மாட்டேன், எஸ்டில் ஆகி போச்சு மாடுங்க.
0: அதை நினைச்சு இப்போ உங்களுக்கு சரி போறது இல்லையா? ஃபைன், ஓகே, நன்றி. தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி சார்,
1: ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி.
0: பாருங்க மனிஷா, அதை நினைச்சு இப்பவும் சிரிக்கிறாரு. அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. ஹலோ,
2: வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன். எஸ்
0: சார், சொல்லுங்க சார்.
2: அதாவது ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்ப வந்து நாங்க எல்லாரும் சினிமாவுக்கு போனோம். அந்த சமயத்துல MGR படம் பாக்கலான்னு போனோம். போனோம்னா கவுண்டர் திறக்கவே இல்லை. கவுண்டர் திறக்காம இருக்கவும் நான் முன்னாடி இருந்துச்சுன்னா, அப்ப எல்லாரும் பின்னாடி பெண்கள் ஆண்கள் எல்லாம் எங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்கன்னா, அவங்க எல்லாரும் வரிசையில நின்றுட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ண, அந்த கதவை அடிச்சு தட்டிக்கிட்டே கிடந்தேன். எனக்கு பின்னாடி எங்க மாமா பையன் நின்றுட்டு இருந்தான். அவன் அடிச்சு தட்டிக்கிட்டே இருந்த மாதிரிங்க வந்து கதவை திறக்கும். நான் என்ன பண்ண, மெதுவா கீழே நான் பின்னாடி போயிட்டேன். அப்படியே போயிட்டேன். அவன் முன்னாடி நின்னா பாருங்க, அவனை பிடிச்சிட்டு ஒரு 1.5 நாளும் 1.5 ஆயிரம் டிக்கெட் கொடுத்து
0: அடிச்சுட்டாரேவா?
2: அடிச்சே விட்டாரு. சொந்தக்காரங்கன்னா ஐயோ என்ன, நீ என்ன பிள்ளைகள்லாம் பத்திரிக்கா அப்படியே வச்சு சண்டைக்கு போறாங்க.
0: சண்டைக்கு
2: போனோம்னா அதுக்கு பிறகு என்ன, நாங்க டிக்கெட் கொடுத்த நேரம் வந்து நாங்க குடிக்க மாட்டோமா, அதுக்கு நீ ஏன் கதவை போட்ட உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குச்சுக்கிட்டு அவன் கதவை மறுபடியும் காத்துட்டு போனவனே எனக்கு உள்ளிச்சு பாருங்க அடி. ஆனா வந்து அந்த பையன்
0: ஓகே, சோ உங்க சொந்தக்கார பையனுக்காவது ஒரு அடிதான் விழுந்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு விழுந்திருக்கு தீபாவளி.
2: இல்ல, அதுக்கப்புறம் அவங்க அவளை கேக்குறது யார் அடிக்க இருக்கு, அவன் என்ன காட்டி குடிக்காம நான் தான்
0: பட்டுன்னு
2: அடிச்சுட்டு போலாரு.
0: சூப்பர், ரொம்ப நல்லவரா இருந்திருக்காரு. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
2: அவனை சின்ன வயசுல என்ன,
0: நீங்க சின்ன வயசுல தெரிஞ்சு இது நீங்க வந்து தெரியாம பண்ணல, பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. நான் சாதாரணமா தட்டிக்கிட்டு இருந்தேன், இவளை மாட்டி விடணும்னு இல்ல. ஆனா இப்ப நினைக்கும் போது
0: நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து மனசுக்குள்ள இருந்து அப்படியே கொண்டு வராங்க. அதை கேட்கும் போது நமக்கும் சிரிப்பா இருக்கு, அவங்களுக்கும் அது வந்து அப்படியே அவங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கிண்டல் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு ஹாப்பினஸும் கொடுக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்க கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஸ் கால் பண்ணுங்க, நீங்க உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கோபத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்க, இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளு.

உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 101.4 இங்க எல்லாமே சமதுளு. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:41 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசுல நீங்க பண்ண ஒரு சிலியான ஒரு விஷயம் இப்ப நினைக்கும் போது நம்மள எப்படி பண்ணோம் அப்படின்னு தோணி இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த விஷயம் அப்படின்ற பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ.
1: சென்னை பண்பலை 101.4 வானொலி நிலைய உறவுகளுக்கு பணிவான மாலை வணக்கம். வானவில்

0: சியில் இணையம் உங்கள் அன்பு நேயர் திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசியிருந்தவர்கள்.
1: ஓகே, எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமும் இருக்கு, நலமே மலர வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி சார். சார் சொல்லுங்க.
0: என்னுடைய துணைவியார் இல்லத்தரசிதான் முயற்சி செய்து அவர்கள் வெற்றியாகும் அப்படின்னு அருள் கொண்டு கூறினார். அதுக்கு என் துணைவியாருக்கு ஒரு மகிழ்ச்சி.
1: அனுபவத்தை சொல்லுங்க
0: ஐயா. நினைவு கேட்டவரை 9வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கணும் ஐயா. அவர் கொஞ்சம் ஆங்கிலத்தில புவர் ஏழைன்னு சொல்லலாம். இது சொல்றக்கு இருக்கு
1: நாங்கள
0: வந்து பெரிய இந்த பேக் சொல்றது அந்த பெரிய பை வச்சிருப்போங்க. இவர் வந்து இந்த மஞ்சள் இந்த மாதிரி சிறிதை வச்சிருப்பாரு. இவர் வந்து ஒருத்தர் தூண்டுதல் பெயரில் பெயரில வந்து நான் அதை கிழித்து விட்டேன் ஐயா. அதை வந்து வாங்கி கொடுத்து நிறுங்க, வாங்கி கொடுத்து விட்டேன். இன்றைக்கும் என்னை எண்ணி வைக்க தொலைகிறேன். அவரும் சிறப்பாக நானும் சிறு சகோதரிகள் செய்து கொடுத்து நலமா இருக்கிறார்கள்.
1: நன்றி நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ, ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: சென்னை பெருங்கல இருந்து வள்ளி பேசுங்க சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: எங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தானா கூச்ச போடுவோம், பேச மாட்டேன்.
1: ஒரு தெரியாத நபர் வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் கூச்சப்படுவோம், எல்லாம் இது பண்ணுவோம். பட் அவங்க தலைகாணியில அவங்க தூங்குறது வந்து ஒரு ஹைஜீன் சார்ந்த விஷயம், ஒரு தூய்மை சார்ந்த விஷயம் தான். அது ஒரு நல்ல விஷயம் தான், அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க பின்பற்றலாம், தப்பு இல்ல.
2: ஓகே,
1: நன்றிமா. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். எஸ் எஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து சின்ன வயசுல நான் வந்து சில்லியா பண்ணது ஒரு விஷயம், இப்ப நினைச்சா எனக்கு வந்து ரொம்ப பப்பிஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. சோ எஸ் கால் பண்ணி நீங்க உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ஓ காதல் கண்மணி படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை.

0: 91.4 இங்க எல்லாமே சமதுளு. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:50 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் இன்னைக்கு நம்ம ஷோல என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து நிறைய சில்லி விஷயங்கள் பண்ணிருப்போம் இல்லையா. இப்போ நினைச்சு பார்க்கும்போது சார் நம்மள எப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ண சில்லியான விஷயங்கள் என்னென்ன? வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: எஸ் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
1: திருமலை சை குண்டு மேடு விஸ்வநாதன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நான் ஃபைனா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் சார், சொல்லுங்க.
1: நான் ஒரு 18 இருக்கும் வயசு.
0: ஓகே.
1: அந்த நேரத்துக்கு முதல் மாடியில ஒன்னி ஆகல, செருப்பு
0: போட்டுருந்தேன்.
1: ரெண்டாவது மாடிக்கும் குச்சேன் செருப்பு போட்டிருந்தேன், ஒன்னி
0: ஆகல.
1: மூணாவது மாடி குச்சேன் கீழே மணல், அதனால எதுவும் ஆகல.
0: ஓ, மேல இருந்து கீழே மணல் மேடு மேல குதிச்சிருக்கீங்க?
1: ஆமா, ஒன்னி ஆகாது, ஒன்னி ஆகுறது இல்ல. ஃபர்ஸ்ட்லயும் குச்சேன் மணல் போட்டிருந்தது.
0: ஓகே.
1: ரெண்டாவது மணல் போட்டிருந்தது, அதுலயும் குச்சம் ஒண்ணி ஆகல. மூணாவதுலயும் குச்சம் ஒண்ணி ஆகல. காரணம், மணல் அது போய் அப்படியே சொல்லிக்குது. அதாவது தண்ணியில கூட சரி குதிக்கலாம், நேரம் குச்சா பிரச்சனை கிடையாது.

0: ஓகே.
1: கவுந்து குட்டா சுரீல் அடிக்கும் வயிறு, அப்படியே உயிர் போற மாதிரி இருக்கும். இதுல ஒரு டிப்ரெஷன் இருக்கு.
2: போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டான் சார்.
0: ஓகே.
2: அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து எனக்கு ஒரே பிள்ளை இது மாதிரி எல்லாம் பண்ணாதுப்பா, அவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னாரு. இல்லைங்க போய் சொல்லலன்னா அடிச்சேன். நான் ஏங்க சொல்ல போறேன். அது நினைஞ்சு போய் இப்ப கஷ்டமா தான் இருக்குது.
0: ஓகே சரி.
2: அவனா போய் சொன்னா விட்டு எடுக்கலாம், விடல.
0: ஓகே. இல்ல அந்த வயசுல நமக்கு அவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? நண்பர்களுடன் விளையாடி விட்டு அவர்களை அடித்தது அப்படின்னு அனுப்பியிருக்காரு. எஸ் நம்ம எல்லாரும் வந்து லைஃப்ல வந்து நிறைய சில்லி விஷயங்கள் சின்ன வயசுல இருக்கும் போது பண்ணிருப்போம். அவுட் ஆஃப் இன்னசன்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிருப்போம். வேணும்னே பண்ணிருக்க மாட்டோம். ஆனா அதை இப்போ நம்ம நினைச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்துச்சு நம்மள அப்படி பண்ணோம் அப்படின்னு ஒரு வெக்கமான ஒரு ஃபீலிங் வரும்போதும் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், அவுட் ஆஃப் இன்னசன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது ஒரு தனி மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். எஸ் இதோட நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் என்றைக்குமே மறக்க முடியாத மெமரிஸ், அது நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மெமரிஸ். அப்படிப்பட்ட மெமரிஸ் நம்ம வந்து எப்போ வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கணும், நினச்சி நினச்சி அப்பப்போ அப்படியே பூரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட ஃபைனல் சாங் என்ன படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த தாண்டவம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோயிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்கவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 32 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த PV சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டூ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நஷிகத் பத்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி

இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் நள்ளிரவு 12:30 அளவில் நியூ ஜெர்சியில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:01 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். எஸ், சண்டே ஈவினிங் எல்லாரும் ஜாலியா உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து வெளியிலயும் இருப்பீங்க, நிறைய பேர் டிரைவிங்லயும் இருப்பீங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாத்தையும் கேட்டு நம்ம என்ஜாய் பண்ண போறோம். ஓகே, சாங் ரெக்வஸ்ட் பண்ற ஃபார்மேட் ரொம்ப சிம்பிள். ஃபேஸ்புக்ல எஃப்எம் ரெயின்போ பேஜ்ல நான் போஸ்ட் போட்டிருக்கேன், அதுக்கு கீழே நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். See, weekend time இது, and it's a evening time, நல்ல பிரைமான டைம். ஸோ நல்ல ஃபாஸ்ட் பீட்டான பெப்பியான ஜாலியான சாங்ஸ் எல்லாம் கேளுங்க அப்படின்ற ரெக்வஸ்டோட நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த படத்துல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே போமே சமதுளு.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் 7:07.

நிமிஷம் ஆயிட்டு இருக்கு அண்ட் ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் நிறைய பேர் ஃபேஸ்புக்ல வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முதலாக வந்திருக்கக்கூடிய நேயர் யார் அந்த ஃபர்ஸ்ட் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரதுரை அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து சுக்கரன் படத்திலிருந்து சப்போஸ் ஒன்ன காதலிச்சா அந்த சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணணும், நல்ல ஃபாஸ்ட் பீட்டான பெப்பியான சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் எஃப்எம் ரெயின்போ பேஜில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே நீங்கள் உங்களுடைய சாங் ரிக்வஸ்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். எஸ் இப்போ அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து வீரதுரை கேட்ட அந்த பாடல் சுக்கரன் படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே போமே சமுதூடு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:14 ஆயிட்டிருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம மனசுக்கு பிடிச்ச ஃபாஸ்ட் பீட்டான பெப்பியான ஜாலியான சாங்ஸ் எல்லாம் கேட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வரிசையில் இந்த பாடல் அடுத்து எனக்காக போடுங்க அப்படின்னு யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழுக்குனர் தேவா அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து வசூல் ராஜா படத்துலேருந்து சிரிச்சு சிரிச்சு வந்தால் சீனா தான் நாடோய் அந்த சாங் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் எப்போவுமே சொல்கிற விஷயம், இந்த மாதிரி பாடல்கள், இந்த சீனா தான சாங்காக இருக்கட்டும் இல்லை இந்த ஜேனரில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்கும்போது வந்து இது வந்து ஒரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியான பாட்டு மாதிரி இருக்குது, இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மாதிரி பாட்டாக இருக்கு நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தத்துவங்கள், ஃபிலாசபி நிறைந்திருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய பாடல்கள் இந்த மாதிரி ஜேர்னல் இருக்கக்கூடிய சாங்ஸ் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரிகளில் நிறைய வாழ்க்கை தத்துவங்கள் புதைந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கும். கேட்டு பாருங்கள், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:20 ஆயிட்டு இருக்காண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யார் இங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா பெரிய மெசேஜாக இருக்கு. வாழ்த்துக்கள், எனக்கு ஒரு பாடல் தாருங்கள். ஓகே, யார் கேட்டிருக்காங்க? படம் தாமிரபரணி, பாடல் வந்து தாலியே தேவையில்லை. இந்த பாடல் வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டம் புத்துக்கோயிலிருந்து சின்னராஜ் அண்ட் சுமதி ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட அந்த பாடல் அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: ரெயின்போ எஃப்எம் 91.4 இங்கு எல்லாமே சமதுளு.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:34 ஆயிட்டு இருக்கு. நான் அஸ்வானி, எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம மனசுக்கு பிடிச்ச நல்ல ஃபாஸ்ட் பீட்டான பிப்பியான ஜாலி சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த வரிசையில நிகழ்ச்சி அடுத்த பாடல் யார் அங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொன்னியம்மன் மேடு, அங்கிருந்து வண்ணை கணேசன் அண்ட் சுகன்யா பரத் இவங்க ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட் பீட் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்காக வந்து ஸ்லோ சாங்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த படமும் வந்து ரொம்ப புதுசுன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் பழசுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது. படம் இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி படத்துலேருந்து ராரா சாங் கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ அந்த பாடலாம் நிகழ்ச்சி நம்ம அடுத்து கேட்க போகிறோம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட தலாங்கு தக்க ஜம் ததீம் தனக்கு ஜம் தலாங்கு தக்க ஜம் ததீம் தனக்கு ஜம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதுளு.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:41 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம மனசுக்கு பிடிச்ச நல்ல ஜாலியான பிப்பியான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில அடுத்த பாடல் யாருங்கிறது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமே ஆனால் அல்லி நகரம் அங்கிருந்து எஸ் மகாதேவன் அவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து சிவாஜி படத்திலிருந்து பல்லேலக்கா சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஊரை பத்தியும் நம்ம ஊரோட பெருமை பத்தியும் சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதூளு.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற எட்டி தட தட தட என்று அதிர்கிற ரயில் அடி கடக்க

காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:48 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட்பாட். எஸ், நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன் இவங்க எல்லாரும் மணலில் இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து சாக்லேட் படத்திலிருந்து மலமலை அந்த சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கிற அந்த சூப்பரட்டான பாடல் அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே சமுதூடு.

தேர்டா சீலப்பெரி பாண்டியம்மா.

நிறைவு பாடல் யார் இங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கனகராஜ் கூடுவாஞ்சேரி அங்க இருந்து மெசேஜ் பண்ணிருக்காரு. அண்ட் அவர் கூட வந்து மாமுதர் அன்னக்குடி. ஓகே ஃபைன். ஸோ கனகராஜ் கூடுவாஞ்சேரி மெசேஜ் பண்ணிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து பாம்பே படத்துல இருந்து அரபிக் கடலோரம் அந்த சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அந்த பாடல் அவருக்காகவும் நம்ம எல்லாருக்கும் வந்து இருக்கு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள் இது 2.4 FM 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதூள்.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுபடி உடனடியாக பணி வழங்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதித் தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி

ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 388 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து தொடக்க முதலே அதிரடியாக ஆடி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கேந்தோ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ இடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ இடைப்பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ இடைப்பிரிவில் நேஹா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நாச்சிகேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபெல் மனோகுரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி.வி. சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23 தொடங்கி அடுத்த மாதம் 2 வரை நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:01 ஆயிட்டிருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நம்ம மனசுக்கு பிடிச்ச 80s 90s ஏர்லி 2000s வந்த இனிமையான மனசுக்கு பிடிச்ச சாங்ஸை இந்த நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட என்ஜாய் பண்ண போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து மல்லிகமூட்டு அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அதற்கு அடுத்த பாடல் சின்னவர் படத்திலிருந்து அந்தியில வானம் அப்படின்ற அந்த ரெண்டு சூப்பரான சாங்கும் நமக்காக பேக் டு பேக் வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

0: 101.4 இனி எல்லாமே தூள்.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:13 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ராத்திரி நேரம், அமைதியான ஊர், எல்லாரும் தூங்கிட்டு அந்த ஒரு நேரம், நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்டு ரசிக்கிற அந்த ஒரு தருணம் வந்து அது ஒரு தனி சுகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மனசில் இடம் பிடிச்ச 80s, 90s, early 2000 சாங்ஸ் தான் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க இருக்கின்ற இரண்டு பாடல்கள் எந்த மூவிஸ்லேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் படத்துலேருந்து ஆசை அதிகம் வச்ச அந்த சாங்கும், அதுக்கப்புறம் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து கண்ணுக்கு மயிலகு அப்படின்ற அந்த ரெண்டு சூப்பரான சாங்கும் நமக்காக வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்கில் நேரம் சரியாக 9:24 ஆயிட்டுருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நம்ம மனசுக்கு பிடிச்ச நிறைய நாஸ்டால்ஜிக்கான மெமரிஸ் தரக்கூடிய 80s 90s வந்த பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிற இரண்டு பாடல்கள் எந்த படத்துலேருந்து வருது அப்படின்னா, சீவலப்பேரி பாண்டி படத்துலேருந்து ஒயிலா பாடும் பாட்டில் அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான சாங்கும், அடுத்த பாடல் ஆசை படத்துலேருந்து மீனம்மா அப்படின்ற அந்த ரெண்டு சாங்கும் நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக்காக வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ரெயின்போ ராகங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:38 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்முடைய சைல்டுஹுட் மெமரிஸோட அப்படியே அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய 80s 90s வந்த பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற இரண்டு பாடல்கள் எந்த மூவிலேருந்து வருது, என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டே ரோஜா திரைப்படத்திலிருந்து சிறுவாணி ஆத்து தண்ணி அப்படின்ற அந்த ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் கல்கி படத்திலிருந்து எழுதுகிறேன் ஒரு கடிதம் அப்படின்ற அந்த ரெண்டு பாட்டும் நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக்காக வரப்போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 9:50 ஆயிட்டிருக்க ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு இரண்டு பாடல்கள் எதிரும் புதிரும் படத்திலிருந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அண்ட் உயிரே படத்திலிருந்து நெஞ்சநிலை சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூடு.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10 மணி 1 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில் நம்ம மனசுக்கு பிடிச்ச, நம்முடைய மனதை வருடக்கூடிய, நிறைய நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் தரக்கூடிய 60-70களில் வந்த பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் நம்ம ஃபஸ்ட்டு கேட்க போகிற 2 பாடல்கள் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து யார் தருவார் அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அடுத்த பாடல் பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து மாலை பொழுதுன் அப்படின்ற 2 சூப்பரான பாடலும் பேக் டு பேக் நமக்காக வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட்.
1: மாதவ செல்வியே மாதுளம் சிவன்.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:12 ஆயிட்டு இருக்கு. நான் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. அற்றை திங்கள் அந்நிலவில் நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் தரக்கூடிய 60-70களில் வந்த பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சி நடத்திய இரண்டு பாடல்கள், வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திலிருந்து கண்ணும் கண்ணும் கலந்து அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான சாங்கும், அடுத்த பாடல் வந்து நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்திலிருந்து சொன்னது நீதானா அப்படின்ற அந்த ரெண்டு சாங்ஸும் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:26 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. 60-70 காலங்களில் வந்த மறக்க முடியாத பழைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த 2 பாடல்கள் பிரியா படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் நமக்காக வரப்போகுது. அண்ட் அதுக்கப்புறம் 16 வயது நிலை படத்திலிருந்து செந்தூர பூவே அப்படின்ற அந்த 2 சூப்பரான சாங் நம்ம நிகழ்ச்சி வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 அணிந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட்.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:35 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம மனசுக்கு பிடிச்ச 60-70களில் வந்த சாங்ஸை கேட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் வரப்போகின்ற அடுத்த இரண்டு பாடல்கள் அன்னக்கிளி படத்திலிருந்து மச்சான பார்த்தீங்களா அப்படின்ற அந்த சாங்கும், அதுக்கடுத்து கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து சின்ன கண்ணன் அழைக்கிறான் அப்படின்ற ரெண்டு சூப்பரான சாங்கும் நம்ம நிகழ்ச்சியில் நமக்காக பேக் டு பேக் வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட்.

0: ரேடியோ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:46 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச நிறைய நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் தரக்கூடிய 60-70களில் வந்த சாங்ஸை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அண்ட் அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்க போகின்ற இரண்டு பாடல்கள் பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து கண்ணன் ஒரு கை குழந்தை அப்படின்ற அந்த ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் மன்மதலிலை திரைப்படத்திலிருந்து ஹலோ மை டியர் ராங் நம்பர் அப்படின்னு அந்த காலத்தையே ஒரு கலக்கு கலக்குன்னு ஒரு சூப்பரான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட்.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஹலோ
2: ஹலோ

0: 101.4 இனி எல்லாமே தூள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியாக 10:57 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து இறைவன் வருவான் அப்படின்ற அந்த பாடல் வந்துட்டுருக்கு. அண்ட் இதோட நானும் கிளம்புடைய நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் நான் உங்கள் ஆர்ஜே ஹரி.

0: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை

101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்புத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் வாயிலாக உங்களோடு இசையோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. ஜானி படத்திலிருந்து இதோ காற்றில் எந்தன் கீதம்.

இசையை ரசித்துக் கொண்டே உங்கள் மனசு மயங்குகிறது அல்லவா? பாடலை கேட்டுக்கொண்டே அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் ஏற்றி ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. அன்னக்கிளி படத்திலிருந்து இந்த பாடல். இதோ, உறவுகளை தேடலாம், ஆனால் அருகில் இருக்கும்போது உறவுகளை தேட முடியுமா என்ன?

இந்த இரவு வேளையில் இதோ அடுத்து வரும் பாடலை கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? உறக்கம் கண்களை தழுவும் போது இதோ இந்த இசையை கேட்காமல் உங்களால் எப்படி உறங்க செல்ல முடியும்? எஸ் ஜானகியின் குரலில் கங்கை அமரன் ஏற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இசையமைப்பில் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

மனதை இசைய வைப்பது இசை, அதை தருவது உங்கள் விவித் பாரதி பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அடுத்து வரும் பாடல் இரட்டை வால் குருவி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் நா காமராசன் இயற்றி எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. இதோ கண்ணன் வந்து பாடும்போது இந்த ராதையின் மனது எப்படி இருக்கும்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முதல் மரியாதை படத்திலிருந்து. இதோ நம்பிக்கைத்தான் வாழ்க்கை, அந்த நம்பிக்கை என்பது இதோ இந்த தலைவனிடம் இருக்கிறது என்று இந்த தலைவி சொல்கிறாள். நீங்கள் எப்படி, உங்கள் நம்பிக்கை எப்படி?

இன்னிசையாய் மெல்லிசையாய் தேனிசையாய் இம்மூன்றும் கலந்து உங்களுக்கு தந்து கொண்டிருப்பது மனசு மயங்கும். விவித் பாரதி தமிழகம் 102.3 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. மனசு மயம் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே முகநூல் வழியாக நேயர்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களை மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? இதோ இந்த மழகு அழகு மலராட ஏன் வாடினதோ. வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து எஸ் ஜானகி டி எஸ் ராகவேந்திரா பாடியுள்ள பாடல். வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த அழகு மலராட கேட்கலாமா?

நேரம் 11:34. விவித் பாரதி தமிழ்ப்பம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானையுடன் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடல் வாலி இசை தேவா. சாமுண்டி படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது உங்களுக்காக.

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் முகநூல் வழியே தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்கள், அனைத்தும் அருமை, முதல் பாடல் காற்றின் பாடல் அருமையான தேர்வு, பாடல் தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை இனிமையான பாடல்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து குமரன் நகர் திருச்சியிலிருந்து லட்சுமி என்ற அன்பு நேயர்

வணக்கம் பீட்டர் சார், ஜானகி குரலில் அன்னக்கிளி பாடல் சூப்பர் என அட்டகாசம் என சொல்லியிருக்கின்றார். பர்வத வர்த்தினி என்ற அன்பு நேயரும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலாக ஜானி படத்தில் ஒழித்த பாடல் காற்றில் என்ற கீதம் பாடல் மிகவும் அருமை, அன்னக்கிளி படத்தில் ஒழித்த பாடல் அருமை, மிக்க நன்றிகள் சார் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சியின் பாடல்கள் இனிமை இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். மாதவர்த்தன் வீரராகவன் வழக்கம் போல, இனிய வண்ண நிலவு வானில் உலா வருக, இனிமை வண்ணமய பாடல் வானொலி தருக, இதயம் வருடும் ராக இசை பொழிய, இன்னிசை தோரணங்கள் வழிய, இதுதான் சிறப்பென அறிய, இரவினில் பண்பலையால் மகிழ, இரு செவிகளுக்கு விருந்தென தெளிய, இன்பமே மனசு மயங்க வைக்க வருக நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பொன்னேரி கலீல் அகமது அவர்களும் வெல்கம் வெல்கம் டு ஷோ ஆர்ஜே பீட்டர் என பதிவிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பம்மல் புஷ்பா அவர்களும் வாழ்த்துக்கள் சார், ஜானகியம்மா பாடல்கள் அருமை என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பாலா என்ற அன்பு நேயரும், ஜானகி அம்மா குரல் மீண்டும் கேட்பது மனதுக்கு இனிமை தருகிறது மற்றும் நினைவஞ்சலி செலுத்துவது போல் உள்ளது நண்பா என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அவர்களின் பாடல்கள் மனசுக்கும் செவிகளுக்கும் இனிமை என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும், இனிய இரவு வணக்கம், மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பாடலின் ஒவ்வொரு வரிகளையும் பதிவிட்டு வாழ்த்துக்கள் கோடான கோடிகள் நன்றிகள் என பதிவிட்டிருக்கின்றார். சாந்தி ரமேஷ் மீண்டும் இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். முகநூல் வழியே செல்வராஜ் ஐயாசாமி அவர்கள் நாமக்கலிலிருந்து சூப்பர் சாங்ஸ் சூப்பர் டைம் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருச்சி தென்றல் நகர் பெரியசாமி என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலை முத்தாக இருந்தது என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். மாம்பலம் சென்னை பத்மநாபன் ராமசாமி அவர்களும், காற்றில் எந்த கீதம் மச்சான பார்த்தீங்களா ஒரு சனம் தூங்கிருச்சு என சொல்லி ஒவ்வொரு பாடலும் முதல் வரியை பதிவிட்டிருக்கின்றார். ஜானகியின் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஏமலதா என்ற அன்பு நேயரும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். புரசைவாக்கம் சௌந்தரராஜ் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டு, அதனைத் தொடர்ந்து அலிநகர் மெஸ் மகாதேவன் அன்பு நேயரும், மனசு மயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற காற்றில் எந்த கீதம் பாடல் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களும், இனிய ஞாயிறு இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக தொடர் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். சகிரா ரசூல் என்ற அன்பு நேயரும் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தேனி ஹரிராம் என்ற அன்பு நேயரும், ஆழ்கடல் அலை ஓசையாய் மெல்லிசையாய் காற்றில் தவழ்ந்து மனதை மயங்கிட செய்து இசையால் இணையும் விவித் பாரதி பண்பலைக்கு இரவு வணக்கங்களுடன் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அம்பத்தூர் ராமசாமி என்ற அன்பு நேயரும், மனசே மயங்கும் நிகழ்ச்சி அருமை நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். சரி நேயர்களே, இப்பொழுது நேரம் 11:44:15. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை கேட்க அவளோடு இருப்பீர்கள் அல்லவா? நீங்கள் மட்டுமல்ல, நானும் தான். ஏனென்றால் இதோ இந்த சின்ன சின்ன வண்ணக்குயில் பாடும்போது நம்மால் மாத்திரம் என்ன அமைதியாக இருக்க முடியுமா? எஸ் ஜானகியின் குரலில் வாலி ஏற்றிய பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் மௌன ராகம்.

ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் நீங்கள் கேட்டவை. ஆம் நேயர்களே, நீங்கள் கேட்டவை இதோ. நிலவு என்று சொல்லும்போது ஒரு நிலவுதான் என்று தான் சொல்ல முடியுமா என்ன? இதோ இந்த தாயானவள் சொல்லுகிறாள் இப்படியாக.

தந்தா.

அடுத்து வரும் பாடல் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. நான் பாடும் பாடல் படத்திலிருந்து. ஆம் நேயர்களே, இந்த பாடலை கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கே பாடத் தோன்றும். ஆனாலும் இதோ இந்த குரல் சொல்கின்றது இப்படியாக, பாடவா உன் பாடலை. நேயர்களுக்காக இந்த பாடல்.

நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் வைரமுத்து ஏடி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகியின் குரலில் காதல் ஓவியம் படத்திலிருந்து நாதம் என் ஜீவனே என தொடங்குகின்றது இந்த வரி.

சொந்தம் தந்த சொந்தம்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை

4.4-லும் திருப்பத்தூர் பண்பலை 100.1-லும் நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. 12 மணி முதல் 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத வெழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசு இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர்.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

தான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பார். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான். எந்த புலவனும்

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி.

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும்

கோபமங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், மேலுக்கோவையா பவுளிராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம் தியாகராஜர்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடிச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்ரேசை கேட்டீர்கள். கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்.
1: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய அருள்மணி மாலையில் முதலாவதாக தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக காசி விஸ்வநாத சுப்ரபாதம், பாடியவர் MS சுப்புலட்சுமி.

ராதா ஜெயலட்சுமி பாடிய பாடலை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து பாம்பே சாரதா பாடியுள்ள அன்னபூரணா அஷ்டகம்.